நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5 மணி 49 நிமிடம் 50 நொடி. மங்கள இசை.

நேரம் இப்போது 5:53. நிகழ்ச்சி நிரல். நாலொரு குரல். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 123வது குரல். செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். குரலின் விளக்கம்: அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுங்கு பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். மீண்டும் ஒருமுறை குரல்: செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின்.

நிகழ்ச்சி நிரல் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சனைகளும்

தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7/25 நலமாய்வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம். எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். குரல் வண்ணம் தாமரை கண்ணனாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், செழியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தே. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு திரையில் பூத்த சின்னமரர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் அமிர்தம். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி, நடவு செய்த கன்றுகள் பட்டு போகாமல் தடுப்பது எப்படி என்பது குறித்தும் கேட்கலாம். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:30 2026 விலிங்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் குறித்த தினசரி தகவல்கள் ஆங்கிலத்தில் கேட்கலாம். காலை 7:35 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் நின்று நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக் கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும்போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர்த்துடிப்புள்ளவை, உலகு புறக்க வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோலில் தொலைலால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியென்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல், இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அல்லற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்புன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேறு சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக்கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்து கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள், எல்லா இருமைப் பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர், ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர், அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்த விட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றுச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம் காற்றலையில் மெலிந்தந்து இனிய காலை வேளையில் பக்தி மனம் வீச வருகிறது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் தவந்து பக்திமணம் வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விமலா டைட்டஸ் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:25. காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேரிழந்தோர் தாஜிதுன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமணம் வீசியது தெய்வீக ராகம். ஆகாஷவாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 23 செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஒரு வழியா ஏரி வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய மீன்களை பிடிச்ச ஊருக்குள்ள போய் நல்ல விலைக்கு வித்துட வேண்டியதுதான். கெண்ட மீன், கழுத்து மீன், குறவு மீன், எல்லா மீன்களும் இன்னைக்கு விரிச்சிருக்கிற அந்த வேட்டியில வந்து மாட்டி

0: உங்களுக்காக பாட்டு பாடுறேன், எங்க இருந்தாலும் வந்து மாட்டிக்கிங்க.
1: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர கொடி

0: தானே நாட்டியம், ஐய மேல தாள முழங்கி வரும் வஞ்சர மீனு வாத்தியம்.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து,
2: புடி புடி புடி புடி புடி, கெளுத்தி மீன் கெண்ட மீன் எல்லாம் துள்ளுது போற, புடி புடி புடி புடி, அப்படியா அப்படியா அப்படியா, அமுக்க அமுக்க அமுக்க. காத்துமுத்து
1: என்னப்பா பண்ற, என்ன வேட்டி எல்லாம் விரிச்சுக்கிட்டு மீன் புடிச்சுக்கிட்டு என்ன பண்ற? வாக்கால
2: வேட்டி புடிச்சு மீன் புடிச்சுன்னு இருக்கிறான்.
1: ஏப்பா இந்த மீனை புடிச்சு என்னப்பா பண்ண போற?
2: காத்துமுத்து, கெண்ட மீன் கெளுத்தி மீன் குறவு மீன் இந்த வாக்கால இருக்கும்.
1: சரி,
2: இதை இன்னைக்கு புடிச்சு கூறு அம்புறான வித்துருவேன் நானு.
1: ஏப்பா மீன் விற்கிறதுக்காக வாய்க்கால இறங்கி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ஆமாம், இதான் பொழப்பு. அப்புறம் என்ன செய்யறது?
1: ஏப்பா மீன் தான் நீ விற்பனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா மீன் பண்ண வைப்பா.
2: எது மீன் பண்ணையா?
1: ஆமாப்பா.
2: நான் காத்த மூத்து பண்ண வைக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது.
1: ஏப்பா உனக்கு நிலம் இருக்கு.
2: ஆமாம்,
1: ஒரு ஏக்கர் நிலத்தை நீ மீன் பண்ணைக்குன்னு ஒதுக்கி நீ பண்ணலாம், அல்லது அரை ஏக்கர்ல கூட பண்ணலாம்.
2: அரை ஏக்கர்ல பண்ணலாமா?
1: பண்ணலாம்ப்பா.
2: சரி,
1: அதுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது.
2: ஓஹோ,
1: பண்ணை கூட்ட வெட்டுறதுக்கு மானியம் கொடுக்குது, மீன் வளர்ப்புக்கும் மானியம் கொடுக்குது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணை கூட்ட வெட்டி மீன் வளர்க்க பாரு.
2: ஓ, அப்படியா சொல்ற?
1: ஆமாப்பா,
2: இது நான் டெய்லி இந்த வாக்கையில புடிச்சு புடிச்சு 50-100 ரூபாய்க்கு வித்துன்னுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா மீன் கூட்ட வச்சு லட்சாதிபதி ஆகலாம் போல.
1: ஆமாப்பா, ஒரு ஏக்கர்ல நீ மீன் வளர்த்தின்னு வச்சுக்க, 1 வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம்.
2: அடேப்பா, 2 லட்சமா?
1: ஆமாப்பா. பண்ண கூட்ட வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா இல்லையா?
2: காத்தமுத்து, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஆசையதான் இருக்குது. அதுக்கேத்த மாதிரி என் நிலம் இருக்குமாப்பா.
1: ஏப்பா நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது இதை நீ நேரடியாவே என்கிட்ட கேட்கலாமே.
2: ஆமா காத்தமுத்து, சொல்லு எப்படி நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது மீன் கூட்டாமிக்க?
1: ஏன்ப்பா கொஞ்சம் களிமண்ணா இருக்குன்னு வச்சுக்க.
2: சரி,
1: அந்த நிலம் ஏத்த நிலம். வண்டல் மண் இருந்ததுன்னா அமோகம்.
2: காத்தமுத்து, என் மண்ணு தான் வண்டல் மண்ணாச்சா? நீ அடிக்கடி என் கொள்ளைக்கு வந்துருக்கிற, தெரியாத உனக்கு?
1: ஏப்பா அதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் உன்கிட்ட மீன் வளர்க்கறத பத்தியே நான்
2: பேசுனேன்.
1: ஓனெல்லாம் ஏத்த நிலம்.
2: ஆமா,
1: ஆனா அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் நம்ம பேசணும் இல்லையா?
2: ஆமா,
1: மணல் சாரியா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பண்ணை கூட்ட மீன் வளர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து நிக்காது, டக்குன்னு பூமிக்குள்ள ஓடிப்படும்.
2: ஓஹோ, ஆமா ஆமா.
1: அந்த மாதிரி மணல் சாரியா தான் இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னா அவங்க குளம் வெட்டின பிறகு 2-3 அடிக்கு வண்டல் மண் அடிச்சுக்கணும்.
2: ஓஹோ, என் நிலத்துக்கு அது தேவையில்லை, ஏன்னா கழிப்பா இருக்குது என் மண்ணு.
1: எப்போ உன் நண்பர் யாராவது இருப்பாங்கப்பா, அவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டாமா?
2: சரிப்பா சரிப்பா,
1: அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். களிமண் வண்டல் மண் இதெல்லாம் ஓகே. இப்போ உன் நிலம் அதே மாதிரி நிலம்.
2: ஆமாம்,
1: அப்போ பிரச்சனை கிடையாது.
2: ஆமாம்,
1: 5 அடி 6 அடிக்கு நல்லா ஆழமாக நீ பண்ணை கூட்ட வெட்டிக்க.
2: சரி,
1: அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கரையில் போட்டு நல்லா உயரமாக்கிடு.
2: சரி,
1: கரையில் வந்து நீ வந்து மரம் வளர்க்கலாம், இல்லை ஒரு ஆட்டு பண்ணை வச்சுக்கலாம், இல்லை ஒரு கோழி பண்ணை வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீ அது ஒரு பலனுள்ள வகையில் நீ மாற்றிக்கணும்.
2: அந்த மூலிகை கண்ணெல்லாம் நடலாமா?
1: மூலிகை கண்ணு மட்டும் இல்லைப்பா, காய்கறி பயிர் கூட நடலாம்.
2: ஆ சரி சரி, வாழை மிளகாய் கத்திரி இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
1: சரி, இப்போ பண்ணை கூட்டை ரெடி ஆகிடுச்சு.
2: சரி,
1: உன் பண்ணை கூட்டையில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கார அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக இந்த கார அமிலத்தன்மைங்கிறது கொஞ்சம் காரத்தன்மையோட நம்மளுடைய நிலம் இருந்தால் மீன் வளர்ப்புக்கு ஏற்றது.
2: ஓஹோ,
1: ரைட்டா?
2: சரி,
1: அப்படி காரத்தன்மையை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், குளம் வெட்டின பிறகு 1 சென்ட் அளவுக்கு குளத்தில் வந்து 1 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு,
2: ஓஹோ,
1: அதை போட்டு அதுக்கு பிறகு தண்ணி கட்டணும்ப்பா. புரியுதா?
2: சரி சரி,
1: அதுக்கு பிறகு 1 ஏக்கர் குளத்துக்கு 1 டன் அப்படிங்கிற விதத்தில் ஈர சாணத்தை தண்ணியில் கரைச்சி விடணும்ப்பா.
2: ஓஹோ,
1: அதை முதல்ல விட்டு அப்படியே தண்ணியை நிப்பாட்டிடணும். அப்புறமா தான் நீ குளத்தில் சாதாரண தண்ணியை பாய்ச்சணும். இந்த தண்ணியை வந்து பாய்ச்சி 4 அடி உயரத்துக்கு தண்ணி எப்போதும் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கணும்.
2: சரி சரி,
1: புரிஞ்சிடுச்சா?
2: புரிஞ்சுது.
1: இப்போ சாணம் கரைச்ச

0: ஒரு வாரத்தில் குளத்தில் நுண்ணுயிரிகள் உருவாகியிருக்கும்.
1: உருவாகுமா?
0: தானாக உருவாகும்.
1: ஆஹா,
0: அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கலரில் தண்ணி விட்டோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அந்த தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக பச்சை அடிக்க ஆரம்பிச்சிருக்கும்.
1: ஓஹோ,
0: இந்த தண்ணீரில் பச்சையாக ஆக ஆரம்பிக்குதுன்னாவே நுண்ணுயிரிகள் உருவாகிடுச்சு, நம்ம மீனுக்கு தேவையான உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா?
1: சரி சரி.
0: இப்போ நுண்ணுயிரி குறைவாக இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும்?
1: திரும்ப சாணத்தை கரைச்சி பண்ணை குட்டையில் விடணும்.
0: அதே மாதிரி செய்யணும்ப்பா. இப்போ நுண்ணுயிரிகள் இருப்பது உறுதியான பிறகுதான் ஒரு இன்ச்சுக்கு மேல் நீளமுள்ள மீன் குஞ்சுகளை குளத்தில் விடணும்.
1: ஓஹோ,
0: ரொம்ப சின்ன மீன் உனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கி விடு.
1: சரி சரி.
0: ஏன்னா சீக்கிரம் வளர்ந்து உனக்கு பலன் கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: ஒரு இன்ச்சு நீளம் உள்ள மீன் குஞ்சு இப்போ எவ்வளோ தெரியுமா? 1 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ போக்குவரத்து செலவு அதுக்கு இது எல்லாம் பார்த்தோம்னா கூட 1.5 ரூபாய்க்கு மேலே விலை இல்லை. அந்த விதத்தில் நீ வாங்கி விட்டுணும்.
1: காத்தமுத்த, பண்ணக்கூடிய என்னென்ன மீனெல்லாம் வளர்க்கலாம்?
0: கருத்தமுத்து, நம்ம பகுதிகளில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்லா, ரோகு, மிருகாலு, அப்புறம் புல்லுகண்டை, இதெல்லாம் அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்க.
1: ஆமாம்பா.
0: இதெல்லாம் வாங்கி விடு. ஒவ்வொன்றுலையும் 500 கணக்கு வச்சுக்க.
1: சரி சரி சரி.
0: சரியா? இதில் புல்லுகண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க.
1: ஏன்?
0: அது அதிகமாக பெருக்காது.
1: ஓஹோ,
0: அதனால அதிக லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது.
1: ஆமாம்.
0: அது 200 மட்டும் விட்டுக்க.
1: சரி சரி. மீனினுடைய எடை அதிகமாக இருந்தால் அதிக லாபம் வரும்ல?
0: மீன் பெருசாக ஆகுறதுல ரொம்ப நாள் எடுத்துக்கும்பா அது.
1: ஓஹோ,
0: அதனால தான் சொன்னேன்.
1: சரி சரி.
0: இந்த ரோகு மிருகால் இதெல்லாம் நல்லா விலை போகுது. 1-6 மாதத்துக்கு அப்புறம் நீ மீனை விற்க ஆரம்பிச்சிடலாம்.
1: சரி.
0: எப்பா கருத்தமுத்த?
1: ஆ, சொல்லு காத்தமுத்த.
0: பேசிக்கிட்டே இருக்கும்போது செல்போனில் என்னப்பா நோண்டிட்டு இருக்க?
1: ஜேசிபி ஓட்டுற தம்பி தெரிஞ்சவர் நம்பரை போட்டு நாளைக்கு மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கு பலன் ஓடுறதுக்காக நம்பரை போட்டுங்கிறான்.
0: ஏப்பா, கொஞ்சம் அவசரப்படாதப்பா. மானியம்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அரசாங்க அதிகாரிகள்லாம் பார்த்து உன் இடத்த தேர்வு செஞ்சு.
1: சரி சரி.
0: அவங்களுடைய அனுமதியோட பண்ணாதானப்பா உனக்கு மானியம்லாம் கிடைக்கும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அதனால அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்கறதுல.
1: சரி சரி.
0: எல்லாம் முனைப்பு காட்டு.
1: அப்போ நாளைக்கே போயிட்டு.
0: அப்பா, நாளைக்கு என்னப்பா நாளைக்கு?
1: சரி.
0: இப்போ மீன் தேவையான அளவு பிடிச்சிட்டில.
1: ஆமாம்.
0: இன்னைக்கே போகிற மீன் வளத்துறைக்கு.
1: சரி.
0: போய் அதிகாரிகளை பார்த்து நீ பண்ண குட்டை வெட்டுறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ எல்லாம் கேட்டு வரேன்.
1: சரி காத்தமுத்த, நான் இப்போயே போயிட்டு மீன் வளத்துறை அதிகாரியை பார்த்து மீன் குட்டை அமைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கேட்டு நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன்.
0: சரி சரி. நீ மீன் பிடிச்சிருக்கீல்ல?
1: ஆமாம்.
0: அதில் அந்த பெருசாக 2 விரால் குட்டி கிடக்க போறே, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு.
1: காத்தமுத்த, பிடிச்ச மீனில் இதுதான் பெரிய மீன். இந்த மீனை நீ கேட்டுட்ட. நீ கேட்டால் கொடுக்காம இருக்க முடியாது.
0: ஏப்பா, நீ ஒன்றும் சும்மாலாம் கொடுக்க வேணாம். இந்த 200 ரூபா பிடி. அந்த 2 மீன் என்கிட்ட கொண்டா.
1: சரி காத்தமுத்த, எனக்கு செலவுக்கு காசாச்சு. இப்போவே பிடிச்ச மீனை நீ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போற.
0: ஆமாம்ப்பா. சரி கருத்தமுத்த.
1: சரி,
0: நான் கிளம்பட்டுமா?
1: இந்த மீன் புடி வழி தண்ணியில் விழுந்துற போகுது.
0: ஏப்பா, கொண்டாப்பா, பையோட கொடுப்பா.
1: சரி சரி. இந்தாப்பா பையோட வாங்கிப்பா.
0: சரி சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி காத்தமுத்த, நாளைக்கு வரும்போது தென கஞ்சி கொண்டுட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்கள்

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:55.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும்

0: வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
1: சாண வண்டுகள் நோய்கள் பரவாமல் தடுக்க உதவுகிறது. சாணத்தில் உருவாகும் மீத்தேன் வாயுவின் உமிழ்வை குறைப்பதன் மூலம் பருவநிலை மாற்றத்தை தணிக்க உதவுகிறது. சாண வண்டுகள் மாட்டுச் சாணத்தை உண்பதாலும் அதனை சிதைத்து மண்ணுக்குள் கொண்டு செல்வதாலும் கால்நடை வரப்பில் உருவாகும் மீத்தேன் வாயுவை பெருமளவில் குறைக்கின்றன. சாண வண்டுகள் எவ்வாறு மீத்தேன் உமிழ்வை குறைக்கின்றன? இன்று உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் பசுமை குடில் வாயு, புவி வெப்பமயமாயதல். அதன் பொருட்டு சாண வண்டுகள் எவ்வாறு மீத்தேன் உமிழ்வை குறைக்கின்றன? மாடுகள் வெளியேற்றும் சாணம் திறந்த வெளியில் இருக்கும்பொழுது அதில் உள்ள நுண்ணுயிர்கள் சாணத்தை சிதைத்து அதிக அளவில் மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன. சாண வண்டுகள் இந்த சாணத்தை மிக விரைவாக உண்டு தங்களுக்குள் சேமித்து அல்லது மண்ணுக்குள் பிரித்து விடுகின்றன. சாணத்தை வண்டுகள் அகற்றுவதாலும் அவற்றின் செயல்பாடுகளாலும் சாணத்தில் உருவாகும் நுண்ணுயிர்களின் சூழல் மாறுகிறது. இதனால் சாணத்தில் இருந்து வளிமண்டலத்துக்கு வெளியேறும் மீத்தேன் வாயுவின் அளவு கணிசமாக குறைகின்றது. ஆய்வுகளின்படி சாண வண்டுகள் கால்நடை பண்ணைகளில் ஏற்படும் பசுமை இல்லா வாயுக்களின் உமிழ்வை 3% முதல் 4% வரை குறைக்கின்றன. சில சூழ்நிலைகளில் மீத்தேன் உமிழ்வை 7% முதல் 12% வரை குறைக்க முடிகிறது. சாணத்தில் உள்ள சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவை மண்ணில் எளிதாக கலக்கச் செய்து மண்ணின் தரத்தை உயர்த்துகின்றன. இரண்டாவது, மாட்டுச் சாணத்தில் இனப்பெருக்கம் செய்யும் சில ஒட்டுண்ணி ஈக்களை கட்டுப்படுத்த இது உதவுகின்றன. சாணம் நீண்ட நாட்கள் புல்லின் மேல் தேங்கி மேய்ச்சல் நிலம் வீணாவதை தடுக்கின்றன. சாண வண்டுகள் சாணத்தை உருண்டையாக மாற்றி மண்ணுக்குள் புதைப்பதன் மூலம் மிக விரைவாக மக்கச் செய்கின்றன. இவை இயற்கையின் மிகச்சிறந்த துப்புரவாளராகவும் உழவர்களின் நண்பனாகவும் செயல்படுகின்றன. சாணி வண்டுகளின் சாணத்தை மக்க வைக்கும் செயல்முறைகளை பார்க்கும்பொழுது 1, சாணத்தை தேடுதல் மற்றும் சாகரித்தல். வண்டுகள் சாணத்தின் வாசனை வைத்து அதை தேடி கண்டுபிடிக்கின்றன. சாணத்தை அடைந்தவுடன் தங்களின் வாய் மற்றும் முன்னங்கால்களை அதை செதுக்குகின்றன. செதுக்கிய சாணத்தை ஒரு பந்து போல உருண்டையாக மாற்றுகின்றன. 2, உருட்டி செல்லுதல் மற்றும் புதைத்தல். வண்டுகள் தங்கள் பின்னங்கால்களால் சாண உருண்டைகளை பின்னோக்கி உருட்டி செல்கின்றன. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சாணத்தை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்கின்றன. தகுந்த இடத்தை தேர்வு செய்து மண்ணை தோண்டி அந்த உருண்டையை புதைக்கின்றன. 3, உணவு மற்றும் இனப்பெருக்கம். புதைக்கப்பட்ட சாண உருண்டைகளை வண்டுகள் உணவாக உட்கொள்கின்றன. பெண் வண்டுகள் இந்த சாண உருண்டைகளுக்குள் தங்களின் முட்டைகளை இடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் சாணத்தை உண்டு அங்கேயே வளர்கின்றன. 4, மண்ணோடு மக்கி போகுதல். வண்டுகள் சாணத்தை சாப்பிட்டு கழிவாக வெளியேற்றுவதால் அது எளிதில் மக்குகிறது. மண்ணுக்குள் புதைக்கப்படும் சாணம் காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுடன் வினைபுரிகிறது. இதனால் சாணத்தில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நேரடியாக மண்ணுக்கு கிடைக்கின்றன. சுற்றுச்சூழல் நன்மைகளை, சாணத்தை மண்ணுக்கு அடியில் புதைப்பதால் நிலம் இயற்கை உரம் பெறுகிறது. வண்டுக்கள் மண்ணை தோண்டுவதால் மண் பொளப்பொளப்பாகி காற்றோட்டம் அடைகிறது. சாணம் வெளியில் தேங்காமல் வண்டுகள் புதைப்பதால் ஈக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பெருகுவது பெருமளவில் தடுக்கப்படுகிறது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7 மணி. புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். கடமைகளே நம் நண்பர்கள், அந்த கடமைகளை மகிழ்வுடன் செய்து உண்மையான நிம்மதியையும் மன நிறைவையும் பெறலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் சிந்தனை இது.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: நேரம் இப்போது 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இளம் தம்பதியினர் மனப்பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தகவல் தொடர்பு குறைபாடு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வந்து சரியாக பேசிக்கிறதில்ல, உணர்ச்சிகளை வந்து இவங்க பரிமாறிக்கிறதே கிடையாது. அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், அது சம்மந்தமாக நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், தம்பதியினர் எப்படி இருக்கணும், அதை கொஞ்சம் சொல்லுங்களா.
4: லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்றதோட சார், கம்யூனிகேஷன்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கு. ஓஷோ அடிக்கடி சொல்வாரு, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ ஆர் கம்மிங் டு டெல் மீ அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிம்பார். நாட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா கம்யூனிகேஷன்லையுமே கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கு ஒரே ரீசன். என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ நான் சொல்ற வகையில நீங்க எடுத்துக்காம நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க அதை டீகோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, தென் நான் சொன்னதே அங்க வேற மாதிரி அர்த்தமாயிருதா, அதுல பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா எதிராளி மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால இப்படி பேசுறாங்கன்ற பொறுமை எனக்கு வந்துருச்சுன்னா, இல்ல இல்ல நீங்க சொல்றது ரைட், ஆனா நான் அதை சொல்ல வரல சார், நான் இப்படி தான் சார் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நான் சிரிச்சுக்கிட்டேனால பொறுமையாக உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். ஆனால் அந்த நிதானம் என்கிட்ட இல்லைங்க போது எப்படி நீ என்னை தப்பாக நினைக்கலான்னு நான் ஆரம்பிக்கிறேன் சண்டையை. அப்போது இதிலேயே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிடுது. ஸோ இந்த கம்யூனிகேஷனில் வந்து ஒருத்தரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 10% தான் வேர்ட்ஸ் ரீச் ஆகுதான், 30% சவுண்டு ரீச் ஆகுது, 60% பாடி லாங்குவேஜாம். அப்போ நீங்கள் வார்த்தைகள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது தவிர சவுண்டு மூலமாக பண்ணுறதோட மேஜராக பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி மூலமாக என்ன லாங்குவேஜில் நான் வைப்ரேட் பண்ணுவேன்னா, ஃபீலிங்ஸ் தானே சார். சம்திங் ஐ எம் ஃபீலிங் இன்சைட் இஸ் பீங் வைப்ரேட்டட் த்ரூ மை பாடி, என்னோட உடல் அந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திடுது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்க மாதிரி என் உடல் அதிர்வுகள் உங்களை ரீச் பண்ணி உங்களை வேறு மாதிரி ப்ரொவோக் பண்ணி நீங்க பாக்குற பார்வையை மாத்தி என்ன வேற மாதிரி புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் நடந்துடுது சார். ஆக்சுவலி
2: சரி, இந்த மாதிரி தகவல் தொடர்பு குறைபாடுக்கு என்ன காரணம், வளர்ப்பு முறையே இப்ப மாறி போயிச்சா, இளம் தம்பதியினர்கிட்ட வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன?
4: வளர்ப்பு முறை எல்லாத்துக்கும் மேல ஓவர்லோடிங் ஆஃப் டேட்டாஸ், டேட்டாஸ் நாட் ஓன்லி இன் அவர் மொபைல் ஆர் லேப்டாப் சொல்லல, அவரவருக்குள்ள இருக்கிற ஃபிளைட்ல பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. உங்களோட டேட்டாஸ், நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் எப்படி இருந்தாங்க, நம்மளோட ஜீன் பேட்டர்ன்ஸ் நம்மளோட பிளாக் பாக்ஸில் இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காலங்காலம் நிறைய பிறவிகள் எடுத்து, இது ஒரு சயின்ஸை சொல்கிறாங்க, நிறைய பிறவிகள் எடுத்து ஓவர்லோடிங் ஆஃப் டேட்டாஸில் பயங்கர கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் இதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தோட பேக்கேஜும் இருக்கிறதுனாலேயே நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறையா மாறி போயிருக்கு.
2: இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, ஒரு சின்ன வயசில் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா

0: அவங்கள வந்து பெரியவங்க கண்காணிப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார ஏதாவது டிஸ்பியூட் வருது அப்படின்னா அது எதனால் வருது என்ன வருதுன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணுவாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து ரொம்ப செல்லமாக அப்படியே வளர்த்துறாங்க, நினச்ச மாதிரி அவன் அந்த குழந்தை கேட்குறதெல்லாம் கொடுத்து இப்படி வளர்த்துறாங்க. அப்போ கல்யாணம் ஆகும்போது எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றமாக அமையுது அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ அது ஒரு காரணம் வந்து இந்த தகவல் தொடர்பு குறைபாடுகளை வந்து அவங்க வந்து ஒதுங்கி இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சரியான முறையில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்காமல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இது பேரண்ட்டுக்கு என்ன அட்வைஸு, இளம் தம்பதிக்கு என்ன அட்வைஸு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அறிவு நிலை பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு இதுதான் ரீசன், இவால்வ் ஆகிக்கிட்டே வர்றதுனால தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டிக்கு அப்புறம் நம்ம அப்பாவோட அறிவு வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும், அப்பா வேறு ஸ்டைலில் கொண்டு வந்திருப்பார், அப்போ கண்டிப்பாக அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன் வேறு மாதிரி கொண்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் நான் 2x நெக்ஸ்ட் 4x 10x தான் அவங்களும் யோசிப்பாங்க. அப்போ இங்கே வந்து நிதானம், ஒவ்வொருத்தருமே இங்கே வந்து அந்த நிதானமும் பொறுமையாகவும் இருந்து தான் அடுத்த ஜென்ரேஷன் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது அடுத்தது எப்படி சரி பண்ணலான்ற ரூட்டாவது கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இப்படியா சொன்னாங்க, நம்மலாம் இப்படியா வந்தோம், இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேள்வி கேட்டு இவங்களை இது இக்னோர் பண்ணும்போதோ இல்லை இவங்க பேசுறது டோட்டலி தப்புன்னு இதாகும் பொழுது அவங்களும் நம்மள்டேன் டைவெர்ட் ஆகி போகிறாங்க. அதை விட்டுட்டு ஆமாம் தாத்தா பாட்டி வண்டியில் தான் மாட்டு வண்டியில் போனாங்க, அதனால் நான் என்ன மாட்டு வண்டியில் போகிறேன், இல்லை நான் பைக்கில் தானே போகிறேன், பாட்டி வந்து விறகடுப்பில் தான் சுட்டாங்க முறுக்கு, நான் இன்னைக்கு விறகடுப்புலையா சுட்றேன், என்னால் சுடக்கூட முடியல, நான் கடையில் வாங்கிக்கிறேன், அப்போ நான் இவ்வளோ மாறி இருக்கேன்ல, அப்போ நான் அடுத்த ஜென்ரேஷனும் மாற்றத்தை நாம் அனுமதிச்சு தான் ஆகணும். ஆனால் அறம் தாண்டி போயிடாதீங்க, கையில் அறத்தை கொடுத்துணும், அறவாழ்வு. இல்லை உங்கள் ஜென்ரேஷன் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்ற அந்த இதில் வந்து ராத்திரி நிம்மதியாக படுத்து தூங்க முடியாத உங்களோட லைஃப் ஸ்டைலே மாதிரி உன் நிம்மதியை நீ கெடுத்துக்கிற அப்படின்னாக்கா நீ போகிற பாதை தவறுங்கிறத நம்ம புரிய வைக்கலாம் அவங்களுக்கு வழியை. நீங்கள் உங்களோட லைஃபே தப்பு, நீங்கள்லாம் தப்பு தப்பாக வாரீங்கன்னீங்கன்னா அவங்க நம்ம கொஞ்சோண்டு சொல்கிறத கூட அவங்க கேட்டுக்க தயாராக இல்லை. அந்த சமயம் அவங்களோட இன்றைக்கி இருக்கிற வாழ்வு பரவாயில்ல, இந்த விஷயம்லாம் நீங்களாம் சூப்பராக பண்ணுறீங்க, உண்மையிலேயே இதெல்லாம் எங்களுக்கு அப்போ தெரியவே இல்லை, நல்லா பண்ணுறீங்கன்னு அவங்க பண்ணுற ஒரு 4 விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவங்கள அக்னாலேஜ் பண்ணோன்னா மேபி அவங்க வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்துக்கலனாலும் நாளைக்கு எடுத்துப்பாங்க இல்லையா.
0: சரிம்மா, இப்போ இன்னொன்று வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து எதிர்பார்ப்பு, அதனால் வரக்கூடிய ஏமாற்றம். இது வந்து எப்படின்னா ஒரு சினிமாத்தனமாக கூட இருக்கிறாங்க, இந்த வந்து ஏமாற்றம் அவங்களால தாங்கிக்கவே முடியல. இது ஒரு பிரச்சனை இருக்குது இளம் தம்பதியினர்கிட்ட. ஏன்னா வந்து ஒரு கணவன் இருக்காருன்னா அவர் தனக்கு இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு மனைவி எதிர்பார்க்கறது, தன்னை வெளியில் அழைச்சிட்டு போகணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் அது ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடணும். கணவனாக இருக்கவருடைய ஃபேமிலியில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம், பர்த்டே கூட கொண்டாடாதவங்களாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த மாதிரி அந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து ஏன் வருது, அது வராமல் இருக்க என்ன செய்யறது, ஆலோசனைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி இருக்கிற பீப்புளும் சொல்லவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பட்சத்தில் கணவன்லேயோ மனைவியிலையோ யார் ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்கும் தன்மை அந்த இதில் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி லைஃப் கோச்சிங் கிளாஸஸ்லாம் நிறையா நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோனாரை தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படியாவது அங்கே போய் அட்டன் பண்ண மாதிரி, ஐதர் த்ரூ ஃப்ரெண்டு மூலமாக ஃப்ரெண்டை விட்டு கூப்பிட சொல்லி, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா ஃப்ரெண்டு மூலமாக வர சொல்லி போகலாம், சூப்பராக இருக்கும் அங்கே போனால் அப்படின்னு போயிட்டு வரும்போது அங்கே கேட்குற செய்திகள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறையா பேர் மாறினவங்களையும் பார்க்கணும். நான் முதல்ல வந்து அந்த நபரை வந்து மாற்ற முடியுன்ற நம்பிக்கையை வந்து முதல்ல வைக்கணும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஒய்ஃப் ஓரளவுக்கு நிதானத்தில் இருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கும், அதுமாதிரி ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்து ஹஸ்பண்ட் இப்படி இருந்தாலும் ரெண்டுல பேரில் யாராவது ஒத்தராவது கண்டிப்பாக இதை மாற்றிட முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். லைஃப் மேலே வந்து லைஃப் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, லைஃப் பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கில் இருந்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஏதாவது வழி தெரியும், எப்படியாவது இதை இந்த விஷயத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். ஒன்று இறைவன் மேலேயோ இல்லை குரு மேலேயோ இல்லை இயற்கை மேலேயோ இல்லை பிரபஞ்சத்து மேலேயோ இல்லை பெரிய சக்தி மேலேயோ எது மேலேயோ அவங்க நம்பிக்கை வச்சு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணுறதுக்கான ரூட்டிங்கை கிடைக்கும்.
0: இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன்னா பிராட்டப் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பையனோ பொண்ணோ அவங்க அப்பா என்ன நினச்சிருப்பாரு, நமக்கு தான் நம்ம அப்பா எதுவும் வாங்கி தரல, நம்ம ஒரு அந்த காலத்தில் ஒரு 5 பைசாவுக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கே நம்ம பாடாப்பட்டோம்,

0: நம்ம பிள்ளை 1000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் வளர்த்துறாங்க. பட்டு கல்யாணம் ஆன பிறகு அந்த கணவனோ மனைவியோ அதே மாதிரியான செலவு செய்யணும் அப்படிங்கும் போது அங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுது. அளவுக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி பணத்தை பண்ணும்போது அது சில நேரத்தில் அதுக்கான வரவு இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில், அது ஒரு சிக்கலாகிடுது. இந்த பொருளாதார சிக்கல் உண்டாகுது, அதுவே ஒரு பிரச்சனையாக ஆகிடுது. இப்போ அதுக்கு என்ன தீர்வு? இது என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஃபேமிலியை வழியாகவும் வருது, இருந்தாலும் வந்து ஒரு பேரண்ட்டும் இதில் வந்து கஷ்ட நஷ்டங்களை வாழ்க்கையில் வந்து எல்லாம் தான் இருக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறவங்களும் வந்து இருக்காங்க, சில பேர் வந்து அப்படி இல்லாமையும் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வருது, பொருளாதார பிரச்சனைகள், அந்த அழுத்தத்துக்கு என்ன தீர்வு?
1: ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் நிறையா ஃபேமிலியில் பார்க்குறேன். ஒன்றும் இல்லைனாலும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்களே, இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்களேங்கிறதுக்காவது நம்ம வாங்கிக்கணும்னு அந்த கண்டென்மெண்ட் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் டீல் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா, இது ரிலேட்டடாக இதை ஒரு நல்ல ஒரு படிப்பினியாக சொல்கிற சினிமாக்கள்லாம் நிறையா வருது, சீரீஸ் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க இருக்கும்போது அப்படியே போட்டு விட்டுறது அந்த சீனை, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட அமிச்சு அப்படியே இதை அனுப்பிவிடு அப்படின்னு. அப்போ ஒரு அவேக்கனிங் தான், இங்கே எல்லாமே ஒரு அவேக்கனிங் தான். உள்ளே வந்து அந்த நம்ம ப்ரோக்ராமோட தலைப்பு தான், அந்த உள்ளே ஒரு வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் வசந்த வாசலாக அந்த வாசல் திறப்பு கொள்ளும் பொழுது இல்லை அந்த ஞானம் சித்திக்கும். அதனால் அப்போ அந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி செய்திகள் தான் வந்து அவங்கள. நம்மளும் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை முதல்ல பார்த்துட்டு இன்னும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் வந்து ஒரு வெறுப்புக்கோ அருவறுப்புக்கோ எதுக்குமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஆனானப்பட்ட எப்பேற்பட்ட கேரக்டர்ஸும் இங்கே டோட்டலி அப்சைட் டவுன் இப்படி மாதிரி வந்திருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அருணகிரிநாதர் லைஃப்லயே பார்க்குறோம், அப்படி இருந்தவர் டோட்டலாக இப்படி ஆகி திருப்புகள்லாம் நமக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன நேரம் வேணாலும் அப்படியே உல்டா சீதா அப்படியே மாறறதுக்கான, அவ்வளோ பெரிய சொத்து சுகங்களோடு இருந்த புத்தர் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காவியோடையோட வெளியில் வந்தார். ஸோ ஒரு க்ஷணத்தில் எல்லாமே மாறிடும் இங்கே. அதனால அந்த மாற்றம் கண்டிப்பாக அதுக்கான காற்று வீசும் பொழுது நிச்சயமாக அந்த மாற்றம் அவர்களோட சிந்தனையிலையும் பிறக்கும்ன்ற நம்பிக்கையோட அவங்கள வெறுப்பாகவோ எரிச்சலாகவோ இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற பார்வையிலேயே எல்லாரும் அந்த எனர்ஜியை கொடுத்து கொடுத்து அவங்கள இன்னும் ஸ்பாயில் பண்ணாமல் மாறிடு மாறிடு அதுக்கெலாம் சரி. நீங்கள் ஒன்று இப்போ வந்து என் பொண்ணு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் மாப்பிள்ளைய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். நான் என் பொண்ணே நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்கிறதோட அவங்க அப்பா சொன்னால் கேட்டுப்பா, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் அப்படி பண்ணுங்கள், பிள்ளைங்க மூலமாக இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து இங்கே யாரையாவது ஒருத்தரை ஃப்ரெண்ட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அவரவருக்கு அவர் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இல்லை இல்லை பையன் ஃப்ரெண்டாக இல்லை, மருமகளை நீங்கள் ஃப்ரெண்டாக்கிக்க வேண்டியதான். ஃப்ரெண்டாக்கிக்கிட்ட எல்லாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, யாரோ ஒரு பெரியவங்களோட பாண்டேஜில் யாரோ ஒருத்தர் இருக்காங்களே, அப்போ அந்த இழை விட்டு போகாமல் நம்ம பாதுகாக்க முடியும். இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு அன்பின் இது தான். அங்கே வந்து ஒரு தந்திரமாக நம்ம ஒரு சமயோஜிதமாக அதை பண்ணிக்கிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு

முகமது பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு

0: பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சி திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்க

0: போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும், வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நியூபார்ன் ஹியரிங் அசஸ்மெண்ட், அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கான காது கேட்கும் திறனை எப்படி பரிசோதிப்பது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நியர்லி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கவர்மெண்ட்

0: ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த நியூ பார்ன் ஹியரிங் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வந்து நார்மல் டெலிவரியோ இல்ல சீரியன் செக்ஷனோ எதுவாக இருந்தாலும் பிறந்த முதல் இரண்டு நாட்களுக்குள் அந்த ஓஏஇன்னு சொல்லப்படுற ஆட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் டெஸ்ட்டை நம்ம மேற்கொள்றோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நான் இன்வேசிவ் டெஸ்ட். நான் இன்வேசிவ் டெஸ்ட்னா இது எந்த விதமான ஊசி மருந்து அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பெட் சைட்லயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வந்து தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகள் காதுல அதை வைத்து அதுல இருந்து வர்ற சிக்னல்ஸை இன்டர்பிரட் பண்ணி குழந்தைங்களுக்கு காது கேக்குதா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் சொல்வாங்க. இது வந்து ஒரு ஸ்கிரீனிங் ரிசல்ட். இதுல பாஸ் இல்ல ரெஃபர் அப்படிங்கறத ரிசல்ட் வரும். சப்போஸ் இதுல குழந்தை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா நம்ம தேவைப்பட்டால் அவங்களை ஆறு மாசத்துல வேணா மறுபடியும் ரீஅசஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல அந்த டெஸ்ட்ல வந்து ரெஃபர் அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைய மறுபடியும் ஒரு மாசம் இல்லைனா ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் மேற்கொள்ளணும். ஆறு மாசம் கழிச்சும் அந்த சைட் காது கேட்கல ரெஃபர் அப்படிதான் வந்திருக்குங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் நம்ம வந்து பெரா டெஸ்ட் மேற்கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட் தான். இது குழந்தைக்கு கொஞ்சம் தூக்கம் வர வைத்து நம்ம டெஸ்ட்டை மேற்கொள்ளுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா எந்த லெவல்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, காது கேட்கும் திறன் எப்படி இருக்கு, இது வெளிக்காதுல இருந்து ஆரம்பிச்சு உள் மூளை வரைக்கும் போயிட்டு எந்த லெவல்ல அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெளிவா கண்டுபிடிச்சிருவோம். சோ இது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பெரா டெஸ்ட்லயும் காது கேட்கும் தன்மை இல்ல, நரம்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில அவங்கள ஏர்லியா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மூலமாவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற சிகிச்சையை மேற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் சைல்டு எப்படி இருக்குமோ அதை மாதிரியே ஹியரிங்கை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இந்த அறுவை சிகிச்சையில் பாத்தீங்கன்னா இலவசமாக எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு மானிட்டரியா நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் பண்றாங்க அந்த இம்ப்ளான்ட்டுக்கு எல்லாமே. மேலும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம சில குழந்தைங்களுக்கு நம்ம போடலாம். அப்புறம் போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்ட்ஸ் இந்த மாதிரி ஹியரிங் இம்ப்ளான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதோ இந்த சிகிச்சைகள் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் இதுக்கான தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். சோ எந்த ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் லெவல்ல கூட வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப காமாவே உட்கார்ந்துருக்காங்க, நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, சரியா எழுத மாட்டாங்க, நான் சொல்றதை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுத மாட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் சின்ன குழந்தைங்கள பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பக்கத்து ரூம்ல ஏதாவது ஒரு சத்தம் கேக்குது, அந்த குழந்தைங்க அந்த சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டாங்க, அதிகமா சத்தமா டிவி வச்சு கேட்கறாங்க, டிவி கிட்ட போய் உட்காந்து பாக்குறாங்க, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது காது கேட்கறதுல குறைபாடு இருக்கா அப்படிங்கறத சஸ்பெக்ட் பண்ணும். சஸ்பெக்ட் பண்ணி ஏர்லியரா நீங்க அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா காது கேட்கறதுக்கான டெஸ்ட் இதெல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இருக்கு. அதை நீங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காது கேட்கும் குறைபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவங்கள தகுந்த நேரத்துல அவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வழங்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து நார்மல் ஆக்கலாம். இந்த குழந்தைங்களை வந்து நம்ம நார்மலா காது கேட்க வைப்பதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நியர் நார்மல் லைஃப் வந்து நம்ம கொடுக்கறோம். சப்போஸ் இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள படல அப்படின்னா அந்த குழந்தைங்களோட லைஃப் எப்படி ஆயிடும் அப்படின்னா காது கேட்க முடியாது, அதனால வாய் பேச முடியாது, அவங்களால ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு நார்மல் பர்சன்ஸ் மாதிரி இருக்க முடியாது, அவங்க வந்து வேலைக்கு செல்ல முடியாது, யாரையாவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். சோ இந்த பச்சிளம் குழந்தைங்களை நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஆரம்பத்துல டெஸ்ட் பண்ணலட்டினா கூட பரவாயில்ல, லேட்டரான் கூட நீங்க பாண்டிச்சேரியில நீங்க போய் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அணுகி காது டெஸ்ட்டை மேற்கொண்டுக்கலாம். இது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படிலாம் கிடையாது, இது எந்த பிரைவேட் டே ஹாஸ்பிட்டல் டெலிவரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி அப்படிலாம் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டெஸ்டிங் வந்து இலவசமா வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ அதனால இந்த டெஸ்டிங் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு ஏர்லியா நம்ம இந்த டெஃபினஷனை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு பக்கத்துல உள்ள உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த டெஸ்ட பத்தி அவேர்னஸ் அவங்களுக்கு சொல்லி இந்த டெஸ்ட மேற்கொள்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள், இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையைத்தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான்,

0: அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடகக்குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா? இந்த திசிபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் இந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலா வர இருக்கும் நகர்தான் செம்பரம்பாக்கம். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி வட்டாரத்தில் அமைந்துள்ள செம்பரம்பாக்கம் ஊராட்சி. இந்த செம்பரம்பாக்கம் பற்றிய பல தகவல்களை இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் பகிர இருக்கிறோம்.

நகர்வுழா நிகழ்ச்சியில் செம்பரம்பாக்கம் என்ற நகரைத்தான் நாம் ஒலி உலா வர இருக்கிறோம். செம்பரம்பாக்கம் திருவள்ளூர் மக்களவை தொகுதிக்கும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்டதாகும். சென்னை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி மக்களின் அன்றாட குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நகர் உலா நிகழ்ச்சியில் செம்பரம்பாக்கம் என்ற பகுதியைத்தான் நாம் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் பகுதி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. சென்னைக்கு மிக அருகில் உள்ள பகுதி என்பதால் சமீப காலமாக இப்பகுதி மக்கள் அருகில் உள்ள தொழிற்சாலைகளிலும் தனியார் துறைகளிலும் IT நிறுவனங்களிலும் பணிபுரிந்து வருகிறார்கள்.

நகர்புலா நிகழ்ச்சியில் செம்பரம்பாக்கம் என்ற நகரைத்தான் ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். ராஜேந்திர சோழ மன்னரால் வெட்டப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரி பழமையான செயற்கை ஏரிகளில் ஒன்றாகும். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நான்கு முக்கிய ஏரிகளில் முதன்மையாக ஏரியாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரி விளங்குகிறது. இதன் முழு கொள்ளளவு 3,645 மில்லியன் கனஅடி ஆகும்.

இதன் அப்போதைய நீர்மட்டம் 19.5 அடியாக இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதன் நீர்மட்டம் 22 அடியாக உயர்த்தப்பட்டது. பின்னர் தெலுங்கு கங்கை திட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் நீரை தேக்கி வைப்பதற்காக இதன் நீர்மட்டம் 24 அடியாக உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

செம்பரம்பாக்கம் ஏரி பறவைகள் மற்றும் நன்னீர் வாழ் உயிரினங்களின் புகலிடமாகவும் திகழ்கிறது. இந்த ஏரியின் நடுவே கண்காணிப்பு கோபுரமும் பழமையான சிவன் கோவிலும் இருக்கிறது. இந்த ஏரியின் கரை 9 கிலோமீட்டர் நீளமுடையது. ஏரியில் 19 சிறிய மதகுகள், 5 பெரிய மதகுகள், 2 கலங்கள் என கொண்டிருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 4 ஏரிகளில் இதுதான் மிகப்பெரிய ஏரி. 6300 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரி.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது கத்தார் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக பஹ்ரைன் சென்றடைந்தார். அங்கு பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானியை மனாமாவில் சந்தித்தார். இரு அமைச்சர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதித்தனர். தொடர்ந்து டாக்டர் ஜெய்சங்கர் தனது மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குவைத் மற்றும் ஓமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் வரும் 24ம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு படை சார்பில் தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி மற்றும் வாகன ஓட்டுநர் பயிற்சி முகாமின் தொடக்க விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நேற்று தொடங்கியது. 2 வாரங்கள் நடைபெறும் இப்பயிற்சி முகாமை DIG சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பு படை

0: சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இப்பயிற்சியில் தனிப்பட்ட பாதுகாப்பு, பாதுகாப்பு அணிவகுப்பு, வாகனம் ஓட்டுதல், அவசரகால நடவடிக்கைகளை கையாளுதல் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் வரும் 12 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் 5 போட்டிகள் கொண்ட தொடரின் 3வது T20 சர்வதேச போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்றிரவு 10 நாட்டிங்ஹாமில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் நித்தமும் புத்தம்புது தகவல்களை அள்ளித்தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் நீர் யானைகள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்களில் 3வது பெரிய உயிரினமாக நீர் யானைகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பாலூட்டி வகையைச் சேர்ந்த விலங்கினம்தான் இந்த நீர் யானைகள். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நீர் யானைகள் பற்றிய தகவல்களை தான் இன்றைய தகவல் தலைமை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகள் சுமார் 1500 முதல் 3200 கிலோ வரை உடல் எடை கொண்டது. உருவத்தில் பெரிய விலங்கு. 3.5 மீட்டர் நீளம் கொண்டது. ஆண் நீர் யானைகளை விட பெண் நீர் யானைகள் சற்று உருவத்தில் சிறியதாக இருக்கும். 1.5 மீட்டர் உயரமாக காணப்படும். 40 முதல் 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய விலங்கினம்தான் இந்த நீர் யானைகள்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் யானைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகள் கூட்டமாக வாழும். ஒவ்வொரு கூட்டத்திலும் சுமார் 40 நீர் யானைகள் வரை குடும்பமாக வசிக்கின்றன. நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இவை முற்றிலும் தாவர உண்ணியாகும். பகல் நேரங்களில் நீரில் வளரும் தாவரங்களையும், இரவு நேரங்களில் நிலத்தில் இருக்கும் இலைகளையும் பழங்களையும் காய்கறிகளையும் உணவாக உட்கொள்கிறது. தினமும் சுமார் 60 கிலோ வரை நீர் யானைகள் உணவை உட்கொள்கின்றன.

0: தகவல் தலைமை கோஷையில் நீர் யானைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் காலை 8:30 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து ஜலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am VC Pramod. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today to provide fresh momentum to comprehensive strategic partnership between the two countries. Home and Cooperation Minister Amit Shah says Cooperation Ministry infused new energy into lives of nearly 30 crore people over the past 5 years. Pakistan-occupied Kashmir protesters issue 48-hour ultimatum to Islamabad. Warn of grand and final action on July 9th if demands are not met. India secure 20 medals including 4 gold at under-20 Asian Wrestling Championships in Pattaya. And Spain book place in FIFA World Cup quarterfinals with a dramatic 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. Prime Minister Narendra Modi will hold talks

நீர் யானைகளின் தோல் சுமார் 5 முதல் 6 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டது. இதன் உடலில் உரோமங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படும். இதன் உடலின் மேற்பகுதி சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்திலும், கண்கள் மற்றும் காதுகளின் அடிப்பகுதி இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் யானைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகள் இனப்பெருக்க சுழற்சியை தண்ணீருக்குள்ளேயே நிகழ்த்தும். பெண் நீர் யானைகள் 7 முதல் 9 வயது வரையிலும், ஆண் நீர் யானைகள் 7.5 முதல் 9 வயது வரையிலும் இனப்பெருக்க முதிர்ச்சியை அடைகின்றன. ஆண் நீர் யானைகள் இணையும் பருவத்தில் இருக்கும் பெண் நீர் யானையை தண்ணூருக்குள் துரத்தி நீருக்கடியில் இரண்டும் இனச்சேர்க்கை கொள்ளும். நீர் யானையின் கர்ப்பகாலம் 240 நாட்கள் ஆகும். குட்டி ஈனும் நேரத்தில் பெண் நீர் யானை தனது கூட்டத்தை விட்டு தனியாக பிரிந்து சென்றுவிடும். பொதுவாக நீருக்கடியில் குட்டி பிறக்கும். ஒரே ஒரு குட்டி மட்டுமே பிறக்கும். பிறந்த குட்டி 22 முதல் 50 கிலோ வரை எடையுடன் பிறக்கும். நீருக்கடியில் பால் குடிக்கும். பிறந்த சில நிமிடங்களில் நீந்தவும் நடக்கவும் செய்யும் இந்த நீர் யானைகள். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் இப்போது 8:45. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் யானைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது, இதனால் இவற்றுக்கு வியர்ப்பது இல்லை. இதுவே பெரும்பாலும் தண்ணீருக்குள் மூழ்கியிருப்பதால் நீர் யானைகளின் உடல் வெப்பம் அதிகரிப்பதில்லை. இவற்றின் தோலின் அடிப்பகுதியில் விசேஷ சுரப்பிகள் இருக்கின்றன, இதனால் இவற்றின் உடல் எண்ணெய் பசை போன்ற திரவம் சுரந்து கொண்டே இருக்கும். ஆகவே இதன் தோள்கள் வறண்டு போகாமல் வழுவழுப்பாக காணப்படும். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: பக்கத்துல அவதான்
1: யாரு
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் யானைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகள் உருளை வடிவிலான பருமனான உடல் அமைப்பும் குட்டையான கால்களும் கொண்டது. இவற்றின் தலை மிகவும் பருமனாக இருக்கும். கண்கள், காதுகள் மற்றும் மூக்குத்துளைகள் அனைத்தும் தலையின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும்.

தகவல் தளம் நிகழ்ச்சிகள் நீர் யானைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் யானைகளால் அதன் வாயை 150 முதல் 180 டிகிரி வரை அகலமாக திறக்க முடியும். இதற்கு மொத்தம் 36 பற்கள் இருக்கிறது. கீழ்த்தாடையில் உள்ள கொம்பு போன்ற கோரைப்பற்கள் சுமார் 50 சென்டிமீட்டர் வரை நீளமாக வளர்ந்து காணப்படுகிறது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் யானைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டோம். மற்றொரு இனிய நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் முரளிதரன்.

0: இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. ஷிமோகா கே குமாரசுவாமி அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். மகா கணபதி முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதி தாளம்.

ராஜராஜராதித்தே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் பாகவதர் கீர்த்தனை ராகம் நிரோஷ்டா ஆதிதாளம் திஸ்ர நடை.

ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலினி பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதிதாளம்.

ஆபேரி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக தம்பூரி மீட்டிதவ. சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமா ஆதிதாளம் திஷ்ரநடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டோம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 9:59. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த அவருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னாரது 125 அடி உயர சிலைக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாத ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஆகியோர் தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாள்வது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவியாரில் உள்ள அரசு கிளை நூலகத்தை சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் வாகனங்கள் மூலம் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் பிரச்சார வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்க பொதுமக்கள் அனைவரும் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் 20:10 இப்போட்டி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கெடுக்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள்.

நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கண்காட்சி படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. நெல்லை பாரதி விருப்பத்திலிருந்துக்காக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழலாம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் மோனூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைபாயுதே படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன்.

நேரம் இப்போது 10:15 20 நொடிகள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் படி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதலாளி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் தாராபுரம் துரைராஜ் மற்றும் பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா சுகந்தி, நாட்டார் திரு தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோகிலா ராம் பிரகாஷ் குப்பநத்தம் ஆகியோர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5 லட்சம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை விரும்பி கேட்டினேயர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

நிகழ்ச்சியில் எடுத்ததாக மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்களின் விருப்பத்திற்காக ஒருவர் வாழும் ஆலயம் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: தெய்வம் அதில் பொங்கி வழிந்தது அழகு அதில் பொங்கி வழிந்தது அழகு படைத்தார் பூமியை இறைவன்.
1: கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எடப்பாடி பூலாம்பட்டி, தங்கவேல், அன்பழகன், காமராஜ் இவர்களின் விருப்பத்திற்காக

0: வருகிறது. அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக கமலஹாசன் மனோரமா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழலாம்.
1: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
2: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழிது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்கா போடுமாடாச்சி.
2: நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே.
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ரங்க.

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். சிறஞ்சவதான் ஓட்டிடணும், சிறமையெல்லாம் அவன் காட்டிடணும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சிகள். தலைப்பு: மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நேரம் இப்போது 10:34:45. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுக்கரன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வின்பா, ஆதிரா, இனியா இவர்களின் விருப்பத்திற்காக ஒழிக்கிறது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அர்த்தங்கள் ஆயிரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இவரின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழலாம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நமக்கு குடி சந்தையிலே சுட்டு குரு பொண்டாட்டி காத்திருந்து வாங்கி வந்தேன் கவலையெல்லாம் தீர்மன்னு வாங்கி வந்து

நேரம் 10:44. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் கடமை படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேட்டவலம் குமார்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரவநல்லூர் கருணாநிதி அவர்கள் கேட்ட பாடல் ரம்பையின் காதல் படத்திற்காக. அவர் கேட்ட பாடல் ஒளிக்கரஞ்சியத்தில் இல்லாததால் அதே படத்தில் வேறொரு பாடலை தருகிறோம்.

0: என்ன பேரு, எந்த ஊரு, நீ யாரு, நீ யாரு, நீ யாரு?
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியமான தோழி படத்திற்காக பாடலை விரும்பிக்கிட்ட நேயர் மதுரை சோ சண்முகசுந்தரம் அவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

நேரமின்மை காரணமாக சில நேயர்களுக்கு பாடல்கள் வழங்க இயலவில்லை. அவர்களுக்காக ஒரு நிறைவான ஒரு பாடல், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கோவூர் சூரியமூர்த்தி, விழுப்புரம் சிவகுமார், ராஜன் சுப்பிரமணியன், புவனகிரி சுமதி பாபு, கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஹிராணி வர்மா, தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பழனி கவிதா, கோயம்புத்தூர் பிரேம்நாத், நாமக்கல் செல்வராஜ் ஆகியோருக்காக ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பஹ்ரைனில் மன்னர் திரு ஹமத் பின் ஈசா அல் கலிஃபாவை சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார். குவைத் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கிய தனது 4 வளைகுடா நாடுகளுக்கான பயணத்தின் 2 கட்டமாக டாக்டர் ஜெய்சங்கர் கத்தாரில் இருந்து பஹ்ரைன் வந்தடைந்தார். பழங்குடியினர் ஆராய்ச்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவது குறித்த 2 தேசிய பயிலரங்கை பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் நடத்துகிறது. இன்று முதல் ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடைபெறும் இப்பயிலரங்கை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படை விசாகப்பட்டினத்தில் இம்மாதம் 11 நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறது. இப்போர்க்கப்பல் நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாத்து பாதுகாப்பான, நிலையான மற்றும் செழிப்பான இந்தோ பசிபிக் பகுதிக்கு பங்களிக்கும் ஒரு வலிமையான படைப்பெருக்கியாக செயல்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட 61 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச பயிற்சி வகுப்பு வரும் 9 தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் 3 மாலை 6 முதல் இரவு 8 வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை அரசு வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர் துறை செயலர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:07. நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்கிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம்.

நிகழ்ச்சியில் நான் உங்களுமா இன்றைய நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 04133 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, உங்களோட இந்த தலைப்பில் பேசினா ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.

மரங்கள் மனித வாழ்வின் உயிர் நாடி. இயற்கையின் ஒப்பற்ற கொடை மரம், வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது இந்த பூமி பந்தையும் மனித குலத்தையும் அழிவிலிருந்து

0: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.
0: கண்டிப்பாக மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துக்குள்ள ரொம்ப தேவைப்படுது.
1: ஏன்னா
0: மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் மழை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயமே நமக்கு கிடைக்குது. சொல்லுவாங்க, ஒரு செடியை நம்ம நட்டு அதை பராமரிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு மிகச்சிறந்த நன்மை செய்யறோம் அப்படிங்கறத ஒரு அடையாளம். இப்போ நம்ம அரசாங்கம் பாத்தீங்கன்னா வன மகோத்சவ அப்படிங்கிறது, அதாவது மரம் நடும் திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முதலாம் வாரம் அனுஷ்டிக்கிறாங்க. அப்போ மரச்செடிகள் அப்படிங்கறத நம்ம வாங்கி அதை நட்டு அதை மரமாக நம்ம வளர்க்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு மிக மிக நன்மை அப்படிங்கறத பயக்கும். சரி, என்ன வகையான மரங்கள் நடலாம்? நன்சை மரம், புன்சை மரம், முருங்கை மரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், ஆல மரம், இது மாதிரி நிறைய வகையான மரங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம சமுதாயத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய மரங்கள். அதை நம்ம நட்டு அதை பராமரிச்சு அதை சிறப்பாக ஒரு செடியை மரமா வளரக்கூடிய அளவிற்கு நம்ம பராமரிக்கணும். நிறைய பேரு ஆர்வத்துல அந்த செடி அப்படிங்கறத வாங்குவாங்க, நடுவாங்க, ஆனா அதை பராமரிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் மேம்.
1: கண்டிப்பாக
0: அதிகப்படியான மேய்ச்சல் கூட இந்த செடிகள்ல மரங்களாக நடுவத வந்து தடுக்குது. ஆடு வரும், மாடு வரும், அதுல இருந்து அந்த குட்டி செடியை பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த போல அந்த வேலி அப்படிங்கறத அது சின்ன செடியாக இருக்கும் பொழுது அமைத்து அதை பாதுகாக்கணும். அதே போல எந்த இடம் ரொம்ப சேஃபா இருக்கோ அந்த இடத்துலதான் நம்ம வந்து அந்த செடி அப்படிங்கறத நட்டு நம்ம மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு மாத்தணும். அதுக்கு அடுத்து இந்த உலகத்துல சீம கருவேல மரங்கள் அப்படிங்கிறது இருக்கு.
1: இந்த
0: சீம கருவேல மரங்கள் மிகவும் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அண்டை நாடுகளில் இருந்து விறகுக்காக இந்த சீம கருவேல மரங்கள் அப்படிங்கறது கொண்டு வரப்பட்டதான். நாட்டு கருவேல மரங்கள் ஓகே, இன்னும் அவ்வளவா பாதிப்பு தெரியல. இந்த சீம கருவேல மரங்கள் அப்படிங்கிறது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களையும் உறிந்து கொள்கிறது. அதிகப்படியான தண்ணீர் தேவை அப்படிங்கறது இருக்கு. அது மட்டும் இல்லாம நன்றாக வளரக்கூடிய மரங்களினுடைய சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு அந்த மரங்களினுடைய வளர்ச்சியை கூட தடுக்குதான். அதனால அரசாங்கம் இப்போ ஒரு சமீபத்துல அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது சீம கருவேல மரங்கள் அப்படிங்கறத அப்புறப்படுத்துங்க, அது சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்குது, அதை வந்து டக்குன்னு நீங்க கட் பண்ணிட்டு விறகுக்கு பயன்படுத்திக்கோங்க. நிறைய சீம கருவேல மரங்கள் இன்றளவும் கூட நம்ம பகுதியில இருக்கு. அது பாதிப்பு தருது, அது வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிலத்திலிருந்து உறிஞ்சுக்கிறது. அதை சீர் தூக்கி பாருங்க, பொறுப்புணர்வோட இருங்க. என்னென்ன நிலங்களை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த பட்டா போட்ட நிலத்துல அது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அகற்றுங்க அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. அப்போ மனிதர்கள் இது மாதிரியான மரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்புறப்படுத்துவதற்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து பொறுப்புணர்வோட நம்ம
1: செயல்படுத்தணும்.
0: ஏன்னா அப்பதான் மற்ற வகையான மரங்கள் செல்வ செழிப்பாக வளர்ந்து இந்த சுற்றத்திற்கு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே பயக்கும். சரி, மரங்கள் நடுவது என்ன பயன்கள் குறிப்பிட்ட இந்த மழை பெய்யக்கூடிய சமயங்கள்ல இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாதவாறு அது தடுக்கும். ஏன்னா இயல்பாகவே மரங்களுக்கு அதிக அளவிலான தண்ணீரை உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னா அத பாதிப்பு அந்த வீடை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காம அது தடுப்பு சுவராகவும் அமையுது. ஒண்ணு. ரெண்டாவது, அரிய வகை உயிரினங்கள் அப்படின்னு இருக்கு, சில பறவை வகைகள், அதற்கு ஒரு வீடாகவும் இல்லமாகவும் அமைகிறது. அப்போ அந்த மரங்களை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா நிறைய வகையான பறவைகளுக்கு ஒரு வசிப்பிடம் அப்படிங்கறத நம்ம அமைச்சு தரோம் அறியாதையே. அதனால மரம் அப்படிங்கறது தேவை. எல்லாத்த விட மனிதர்களுக்கே நீங்க பாத்தீங்கன்னா அது நன்மை பயக்குது. எப்படின்னா மழையும் வைக்குது, அதே மாதிரி இந்த வெய்ய காலத்துல நீங்க பாருங்களேன், நம்ம டிராபிக்ல போவோம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மரம் இருக்காதா, அந்த நிழல்ல ஒதுங்க மாட்டோம் அப்படின்னு உடம்பு கெஞ்சும். அப்போ மனிதர்களுக்கே கூட இந்த வெய்ய காலத்துல வெயில் எக்கச்சக்கமா அடிக்கும் பொழுது நிழல் தந்து பாதுகாக்கும். அதனாலதான் நிறைய வகையான மரங்களை நம்ம நட்டு பராமரிச்சு நம்ம பகுதிக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை செய்யணும்னு. நிறைவா நம்மளுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவர் மரக்கன்ற வன மகோத்சவ வாரத்துல நிச்சயம் வளருங்க, அதை கரெக்டா பராமரிங்க, அதன் மூலியமா நம்ம சமுதாயத்திற்கு நன்மை தரும்னு. அப்ப ஆண்டுதோறும் ஜூலை மாதம் நம்மளால முடிந்த ஒரு மரச்செடி நம்ம நட்டு இன்னொரு மரச்செடியை மற்றவங்களுக்கு பரிசாக கொடுத்து நாமும் மகிழ்ந்து இந்த சுற்றுப்புறத்தையும் தூய்மை

0: பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் மேம் எல்லாரும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், உங்க கருத்துக்களுக்கு நன்றி.
0: ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, வாழ்த்துக்கள். நன்றி மேம்.
1: நன்றி நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: எங்கள் கோடிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மா கலையரசு, நல்லா பாருங்க.
1: சொல்லுங்க சார், இன்றையோட தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
2: ஒரு விவசாயி நஞ்சை குஞ்சைன்னு சொல்லி நல்ல நீர் வளத்தோட இருக்கிறார சொன்ன, அவர் வந்து ஒரு ஒரு அரைக்காணி ஒரு ஒரு காணி அளவுக்கு நிறைய மரக்கன்றுகளை நடுறதுக்கான ஆயத்து பணிகளை பண்ணணும்.
1: ஆமா,
2: அந்த மரக்கன்றுகளை நடுறதுக்கு ஆயத்து பணி பண்றதுக்கு முன்னாடி சுத்தி இரும்பு வேலி பாதுகாப்பான கம்பி நட்டுட்டு அந்த மரக்கன்றுகளை நட்டு தினசரி அதுக்கு தண்ணீர் கொடுத்ததுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். இப்படி தொடர்ந்து அவங்க அவர் பண்ற நேரங்கள்ல அந்த ஒரு மரத்தோப்பு ஒன்று கிடைக்கும். அந்த மரத்தோப்பு அங்க கிடைக்க நேரங்கள்ல நிறைய மழை வளம் கிடைக்கும், நிறைய நீர் வளம் கிடைக்கும். விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருவதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். இது கிராமங்கள்ல இருக்கிற நிலச்சுவாந்தர்கள் விவசாயிகள் ஒரு அக்கறை எடுத்துட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
1: கண்டிப்பா
2: ஒரு தோப்பு உருவாக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்க அங்க நிறைய மழை கிடைக்கும். அது அடுத்து அடுத்து அடுத்து சொல்லி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் அந்த நீர் வளம் மழை வளங்கள் உருவாக்கும். அது செய்யறதுக்கான யாருன்னா செய்வாங்க நம்ம எதிர்பார்த்து காத்து கிடைக்கிற இந்த நேரத்துல 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை வந்த ஒரு ஒரு நாளிதழ், அது கடலூர்ல இருந்து வெளி வந்த வெளி நாளிதழ், அது வந்து சிதம்பரம் சாலையில இருந்து வரக்கூடிய ஒரு நாளிதழ், அது ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. சீனா வியட்நாம் ஆகியவை 6 முக்கிய உணவு வகைகளை தன்னிறைவை பெற்று கயானாவுக்கு அடுத்த நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கனடா அமெரிக்கா இந்த நாடுகள் பின்தங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க. சாலை விரிவாக்கம் அப்படிங்கறத கூடுமான தவிர்த்துட்டு காடுகளை அழிக்காம பாதுகாக்கிறதுல கயானாங்கிற நாடு ரொம்ப அக்கறையா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அங்க வந்து 85% அதிகமான பாதுகாப்பும் நல்ல மழை வளமும் நீர் வளமும் கிடைக்கிறதாவும் சொல்றாங்க. இதனால அவங்களுக்கு உணவு தேவைகள் குறைவில்லாம கிடைக்குதுன்னு சொல்லும், தனக்குத்தானே உணவு தேவைகளை அந்த நாடே உற்பத்தி பண்ணிக்கு சொல்லும், இத மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணாம அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாத்தையும் அது ஏற்பாடு பண்றதாகவும், அந்த நாட்டுல நிறைய மழை வளம் நீர் வளம் குறையில்லாம கிடைக்கிறதாவும், இதனால மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் நிறைய மரக்கன்றுகள் நடுங்கள்னு சொல்லி இருக்கிறாங்களா. மரக்கன்றுகளை நடுறவங்களை வெட்டுறாங்க பாரு, அவங்க வந்து அதிகமான அபராதங்கள் போடுறாங்களா, எல்லாம் அவங்களுக்கு சிறைச்சாலை மாதிரி ஒரு கடுமையான
1: தண்டனை.
2: இதனால இங்க மரங்களை வெட்டுறதுக்கு பயப்படுறாங்களா அந்த நாட்டுல இருக்கிறவங்க. தன்னார்வலர்களை நிறைய மரக்கன்றுகளை நடுறதாவும் அத தண்ணீர் பாய்ச்சி முள் கம்பிட்டு நல்லா பாதுகாக்கிறதாவும் அந்த புத்தகம் தேதியும் உங்ககிட்ட வச்சுக்கிட்டுதான் கையில வச்சுக்கிட்டுதான் இதுல பேசிட்டு இருக்கேன். சாதகமான சூழ்நிலை உருவாக்குறதுக்கும் நல்ல காற்று மழையும் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு ஒரு விஷயமா இருக்கு. உலகத்திலேயே தனக்கு தானே உணவு தேவைகளை பூர்த்தி பண்ற நாடும் கயானா, அதே போல நீர் வளமும் மழை வளமும் குறையில்லாம கிடைக்கக்கூடிய நாடும் கயானா. இது வந்து தென்னாப்பிரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாடு சொல்லியும் இதுல வந்து செய்தி வந்திருக்கு. அமெரிக்காவும் கனடாவும் கூட உணவு தேவையில ரொம்ப பின்தங்கி இருக்காங்களாம், அதே போல மழை வளத்திற்கு ரொம்ப பின்தங்கி இருக்காங்களாம். அதனால விவசாயமும் ரொம்ப கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கான். தென்னாப்பிரிக்காவில் கூட சில நாடுகள்ல கூட இந்த மாதிரி உணவு தேவை நீர் வளம் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும், உலகத்திலேயே இந்த கயானாவில் மட்டும்தான் இந்த மாதிரி உணவு தேவை நீர் வளம் மழை வளம் அந்த பழங்கள் கீரைகள் காய்கறிகள் அப்படி சொல்லி நெற்கள் கோதுமை அப்படி சொல்லி எல்லாமே கிடைக்கிறது ஆயுத பணிகளும் அந்த நாடு சிறப்பான சிறப்பா பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதே போல

0: நாடுகளும் இந்த மாதிரி ஒரு ஆர்வமாகவும் அக்கறையாகவும் செய்தாலும் சட்டத்தை கடுமையா போட்டாலும் நல்லா இருக்கும். ஒன்னே கூட சொல்லி முடிச்சுடுறேன்,
1: சொல்லுங்க சார்.
0: அந்த நாட்டுல வந்து அந்த சாலை விரிவாக்கம் பண்றாங்களா இல்ல, அது மாதிரி வேலைகளுக்கு அங்க அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு அந்த நாடு இந்த மரங்களை வெட்டாம சாலைகளை விரிவாக்கம் பண்ணாம அத கண்ணு கருத்துமா செயல்படுறதாவும் அது மாதிரி வெட்டதுக்கு அந்த நாடு அனுமதி கொடுக்கணும். அந்த செய்தியை நான் கையில வச்சுக்கிட்டு பேசிட்டு
1: சரிங்க சரிங்க.
0: இது இந்த தலைப்புக்கு இது பொருத்தமா எதிர்பாராம அன்பார்ச்சுனேட்லன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு இந்த செய்தி எனக்கு கிடைச்சதுனால இந்த தலைப்பு ஒட்டி இந்த செய்தி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த செய்தி வந்து 5/7/2026 கடலூர்ல இருந்து வரக்கூடிய அந்த நாளிலிருந்து வந்த ஒரு ஆதாரமான செய்தியை நான் உங்ககிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன்.
1: புரியுது,
0: இது ஒரு கற்பனை ஒன்றும் கிடையாது, இது கற்பனையான செய்தி கிடையாது, படமும் செய்தியும் இங்க விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாடு தனது நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வெளிநாடுகளை சார்ந்திருக்காமல் தனக்கு தானே உற்பத்தி செய்து கொள்வதில் தண்ணீரை பெற்ற நாடாக கனடா இருக்கிறது. மழை வளமும் நீர் வளமும் குறைவென்று இருப்பதால் விவசாயம் அங்க பொய்த்து போகாமல் நிறைய மழைகள் குறையில்லாம கிடைக்குது, முப்போகமான விளைச்சல் கிடைக்குதுன்னு அந்த செய்தி. இதெல்லாம் படிக்கிற போது எவ்வளவு பெருமை இருக்கு பத்தியா, இது போல நம்ம நாட்டுல பண்ணதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம் நம்ம குறை இருக்கு. எங்களுக்கு விவசாயம் குறைவு, எங்களுக்கு
1: சமூக பொறுப்போடுமோ அரசு திட்டங்களையும் விழிப்புணர்வோட செயல்பட்டோம்னா நம்ம மரம் வளர்க்கறதுல இதுவா செய்யலாம் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க.
0: இந்த மாதிரி இயக்கங்கள் நிறைய இருக்கு,
1: தன்னார்வலர் இயக்கங்கள்,
0: அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருந்து கொஞ்சம் கடுமையான சட்டத்திட்டங்களை போறதும் தேவையற்ற மரங்களை வெட்டுங்கிற பெயரால அந்த சாலைகள் விரிவாக்கம் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கு அது மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம நாடு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற அளவுக்கு தயாரா போல நம்மளால வாழ முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணீங்க சார், அடுத்த மக்கள் நன்றி. கண்டிப்பா ஆமா ஆமா, நன்றி நன்றி நன்றி சார். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபு சாலி, தாண்டவ மூர்த்திக்கு போ.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
2: இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே கேட்டு இருக்கு மேடம், நிகழ்ச்சியெல்லாம் தரமா இருக்கு மேடம். என்னுடைய கருத்துங்க மேடம், நம்ம இயற்கை சீற்றம் இப்ப உதாரணத்துக்கு ஆடி மாசம் காத்து அடிக்க அந்த கிளைகள்லாம் கவாத்து மாரி செஞ்சு வச்சா நல்லா இருக்கு மேடம். மரங்களை வேற விட சாயது இருக்கு ஒரு இதுவாக இருக்கு மேடம். என்னுடைய பங்கு ஆண்டுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகளை வச்சுருக்கோம். எங்க பகுதி குளத்தங்காரி பக்கம் எல்லாம் நாங்க மரக்கன்றுகளை வச்சு நல்லா பேணி காத்துருக்கோம், நல்லா இருக்கு மேடம். 100 நாள் வேலை செய்யறவங்களாம் இது போன்ற தருணத்துல செஞ்சானா இன்னும் நல்லா இருக்கு மேடம். இது இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்க வலியுறுத்துறோம், அது ஏனோ தாடமா இருக்கிறாங்க மேடம். ஒரு சில கிராமங்கள்ல இது யாரு தண்ணி ஊத்தத்து போறது ஒன்னா
1: விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க இந்த மரக்கன்றுகள் நடும்போது?
2: நிச்சயமா மேடம். உதாரணத்துக்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடம், 2017 நான் மரக்கன்று வச்சேன். நம்ம நிலைய இயக்குனர் கேபி சீனிவாசன் ஐயா 2001 அப்ப அரட்டி கச்சேரி நிகழ்ச்சி 1-5 தொடங்கப்பட்டது மேடம். இப்ப நிகழ்ச்சி பிரிவு தலைவரா இருக்க நம்ம செந்தில்குமார் ஐயா இப்ப பொறுப்பாளராக இருந்தாரு மேடம். அவங்க முன்னிலே அந்த கன்றுகளா கொடுத்தாங்க, அதுல இருந்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா வந்தது மேடம். நம்ம வானொலி மூலமாக இன்ற அளவுக்கு என்னுடைய பங்கு ஆண்டுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகளை வச்சுன்னு எங்க மற்றவர்களும் அங்க விழிப்புணர்வு தகவல் கொடுத்துன்னு இருக்கு மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
2: இதை நம்ம பள்ளி பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்துனா நல்லா இருக்கு மேடம்.
1: தனி மனிதன் செயல்பாடு இல்லாம பொதுநலமாவும் இதை நீங்க செயல்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்க?
2: ஆமாமா நிச்சயமா. ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது மேடம், பல கை தட்டணுங்க மேடம்.
1: கண்டிப்பாக.
2: நம்ம ஆற்றுப்படிக இந்த ஏரி படிக்கல இந்த பனை விதைகள் போட்டா இன்னும் நல்லா இருக்கு மேடம், என்னுடைய கருத்துக்கு மேடம்.
1: சூப்பர் சூப்பர், உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணீங்க சார்.
2: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி, அடுத்த மிக்க நன்றி. நேரம் 11:18:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த காலர். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு, சொல்லுங்க சார்.
3: அதாவது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், அந்த மழைங்கிறது நமக்கு அவசியம், மரம் வளர்க்க

0: மேடம், 45 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சொல்லுங்க சார்.
1: அதாவது மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அந்த மழைங்கிறது நமக்கு அவசியம்னால மரம் வளர்க்க சொல்றாங்க.
0: ஆமா,
1: ஆனா கண்டிப்பான முறையில் மரம் வளர்த்தாதான் இனிமேல் மழை கிடைக்கும். இருக்கிற காடுகளை நம்ம வந்து பெரும்பாலும் அழிச்சுக்கிட்டு இருந்த வாரம் உள்ள வனவிலங்கு வரதுனால அதிகமான தலைப்புல இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருக்கிற இடம் இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தா எதிர்கால சந்ததியினருக்கு நல்லா இருக்கும். இப்பவே இந்த எல்லையில தாக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே உழைஞ்சு வர, பருவமழை பெய்யல, குடிநீருக்கு பெரிய பிரச்சனை, வெட்டுவிட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனோட தாக்கத்தையும் அதனுடைய வீதத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அதாவது என் கடமை அப்படிங்கிற மாதிரி செய்யணும். இடம் இருக்கிறவங்க மரத்தை வளருங்க, கண்டிப்பான முறையில மழையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். ஒரு கை தட்டினா ஓச கண்டிப்பா வராயில்ல மேடம். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்தாதான் எதிர்கால சந்ததியில இருக்கு.
0: அதுதான் பழமொழியே இருக்கு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்.
1: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், கண்டிப்பான முறையில எல்லாரோட முயற்சிகளும் எடுப்போம்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். உங்க கருத்துக்களுக்கு மிக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இதில் முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு. ஆறுகளில் தடுப்பணை அமைப்பது போல நிலங்களிலும் ஆங்காங்கே சமச்சீர் வரப்புகள் அமைக்கணும். இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட வயலின் பெய்யும் மழை நீர் அந்த பகுதியில் தேக்கி மெதுவாக நிலத்திற்குள் இறங்கும். இப்படி வரப்புகள் ஒட்டி 2.5 ஆழம், 1.5 அகலத்தில் நீளமாக வாய்க்கால்களை வெட்டி வைக்கலாம். நேர் ஒருத்தர் லைனில் வராங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: எப்படி இருக்கீங்க சகோதரி?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம், வாரியங்காவல் என்ன குழந்தைநாதம்.
0: சொல்லுங்க சார்.
2: என்ன பொறுத்த ஏற்கனவே நேர் சொன்ன போலதான், எங்களை எல்லாம் விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தது மயிலாடுதுறை செஞ்சில் செஞ்சில் செஞ்சில் ஐயா தான்.
0: ஆமா ஆமா.
2: கரைக்கல்ல ஒர்க் பண்ணும் போது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் நம்ம வானொலி விழாவுக்கு என்ன செய்றீங்கன்னா, மரத்தை கொடுங்க, மரத்தை கொடுங்கன்னாரு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எங்க நான் ஏற்கனவே பண்ணேன் வானொலியில எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க பகுதியில வாரியங்கள் பக்கத்துல உடையார்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு தனியார் நிறுவனம் வச்சு எங்க ஓனர் ஒருத்தர் நடத்துறாரு, கல்வி நிறுவனம். அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஆண்டு எப்படி வச்சாலும் ஒரு 25,000 மரங்கன்றுகள் எல்லோருக்கும் வழங்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஊர்ல வந்து அந்த செந்தில் ராஜா ஐயா இருக்கும் போது ஒரு விழா வச்சாங்க எங்க ஊர்ல, மரக்கன்றுக்காக மூச்சிட்டு இருந்த போய் எங்க ஓன கரஸ்பாண்ட பேசுன சார், இந்த மாதிரி வேணும்
0: அப்படின்னா,
2: இது ஏன் வாங்கிற நம்ம ஊரெல்லாம் கண்ணு கொடுக்குறேன், வாங்கிட்டு போய் வச்சு நீ அப்படியான்னு சொல்லி, அன்னைக்கு அந்த ஆண்டு அப்ப ஒரு 200 மரக்கன்றுகள், 200 வேட்டி சேலைகள், மற்ற 200 பேருக்கு சாப்பாடு, இப்படி எல்லாமே நம்ம அன்னைக்கு செஞ்சோம் அந்த ஒரு விழாவில். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சில பேர் அந்த பொறுப்புக்காரவங்க அப்படியே நம்ம ஏதோ வேலை கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்படியே போறோம்னு
0: நினைப்பாங்க.
2: ஆனா சில பேர் மட்டும்தான் அந்த தன்னுடைய
0: பொது சேவையாகவும் சமூக சேவையாகவும் செயல்படுத்துறாங்கன்றீங்க.
2: சமூக சேவை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது. நம்ம இத்தனை காலம் இந்த நிறுவனத்துல இருந்தோம், நம்மளால இவ்வளவு பேர் பயன்படுறாங்க, மனிதர்கள் பயன்படுறதோட மரக்கன்றுகள் நம்மளால பயன்பட்டு மண் வளம் பெருகி நீர் வளம் பெருகும் நினைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் இன்னும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது குழந்தைகளான கருத்து. வாய்ப்பு நன்றிமா.
0: நன்றி, நன்றி சார். மழைநீர் சேகரிப்புல அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து, வரப்புகளை தாண்டி வரும் மழைநீர் அந்த வாய்க்கால்களில் நிரம்பி முழுவதுமாக பூமிக்குள் ஊடுருவும். மானாவாரி நிலங்கள், மரப்பயிர்களை சாகுபடி செய்பவர்கள் மழைக்காலத்திற்கு முன்பாக ஒவ்வொரு மரத்தையும் சுற்றி கொத்திவிட்டு வட்டப்பாத்தி எடுத்து வச்சுக்கணும். சரிவான நிலங்களில் மரங்களை வளர்ப்பவர்கள் வழிந்து வரும் நீரை தேக்கும் விதமாக மரங்களில் அருகே பிறை வடிவ வாய்க்கால்களை எடுத்து வைக்கலாம். நீரை சேமிப்பது போலவே அதை சிக்கனமாகவும் முறையாகவும் பயன்படுத்த வேண்டியது மிக அவசியம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம், இன்றோட தலைப்பு மரம் வளர்ப்போம்.
3: அதாவது பாடலா தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இருக்கிற பாட்டு, காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்று பட வேண்டும் அம்மா நின்று, முத்து முத்தா மழை கிடைக்க வேண்டும் அம்மா நமக்கு, அதுக்கு பல மரங்களையும் வைக்கத்தானே இடங்களையும் ஒதுக்கு, காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு

0: பட வேண்டும் அம்மா நின்று, உயிர் காக்கும் மூலிகைகள் கிடைப்பதற்கு தானே அம்மா வைத்தியரும் சித்தர்களும் போரை இடா காடு, பறவைகளும் விலங்குகளும் வாழ்வதற்கு தானே அம்மா ஏற்ற ஒரு இடமாக இருப்பதுவும் காடு. காடுகளை தான் விலை பேசி கட்டிடங்களாய் கட்டி முடித்தா, ஊருக்குள்ளேதான் விலங்குகளும் தொல்லை பூந்து கொண்டுதான் தொல்லை செய்யுமே. காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்றுபட வேண்டும் அம்மா நின்று. விதவிதமாய் மலர்கள் எல்லாம் இருப்பதும் காடு அம்மா, நீர்வளத்தை எங்கும் இங்கு பெருக்குவதும் காடு, மேக கூட்டம் எல்லாம் ஒன்று சேருவதும் காடு அம்மா, வறட்சிதனை போக்கி நம்மை வாழ வைக்கும் அன்னை. காடு செழித்தால் நாடு செழிக்கும், தெரிந்து நடந்தால் நன்மை கிடைக்கும், வெடிகளில் தான் தோட்கொள்ளை புரட்சி, தோட்டம் வளர்த்தால் சொர்க்கம் தெரியும். காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்று பட வேண்டும் அம்மா இன்னு. முத்து முத்தாமலை கிடைக்க வேண்டும் அம்மா நமக்கு, அதற்கு பல மரங்களையும் வைக்கதானே இடங்களையும் ஒதுக்கு. காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்று பட வேண்டும் அம்மா.
1: சூப்பர் சூப்பர். உங்க பாட்டு அப்படியே நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை பாட்டு மூலமாவே அழகா வந்து வர்ணிச்சிட்டீங்க.
2: ஆமாங்கம்மா, இந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். காடுகள்ல போய் நம்ம உள்ள நுழைய முடியாது, நம்ம போய் காடுகளுக்குள்ள மறந்து வைக்க முடியாது. என்னாலும் வீடுகளுக்கு என்னென்ன தேவை, பல மரங்கள், காய்கறி தோட்டங்கள், பயிர்கொடிகள் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம வீடு செழிப்பமா இருக்கும். அதை பாக்குறதுக்காக அது வண்ணத்து பூச்சிகளும் பறவைகளும் பல பல்லுயிர்களும் வந்து அது உணவும் உண்டு நம்மளுக்கும் நன்றிகளை தெரிவிக்கும். அப்ப இறைவன் வந்து அதுலதான் குடியிருக்காருங்கம்மா, இதன் எல்லாரும் பின்பற்றுவோம், நல்லபடியா நாட்டோட பசுமைகளை உருவாக்குவோம். நன்றிங்கம்மா, வாய்ஸ் கொடுத்தேன்.
1: நன்றி நன்றி. இயற்கையோட ஒத்திசி வாழணும்ன்றது உங்க கருத்தை அழகா பதிவு பண்ணீங்க, அழைத்துமக்கு நன்றி.
2: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, வாய்ஸ் கொடுத்து.
1: வணக்கம்.

0: நேரம் 11:31 57 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சியில நேர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு?
1: மீண்டும் ஐ ராமா முருகன் என் நண்பருக்காக.
0: ஓகே சார், கண்டிப்பாக அவசியம். இன்றைய தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற தலைப்புல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
1: அதாங்க மேடம், மரம் வளர்ப்போம் நிழல் பெறுவோம், இப்ப மழை பெறுவோம் விட நிழல் பெறுவோம் அப்படின்ற என்னுடைய கருத்து.
0: சூப்பர், சொல்லுங்க.
1: மழை நமது கண்கள். மரம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அரை மணி நேரத்துல அப்புறப்படுத்திடலாம், ஆனா வந்து அந்த மரக்கன்று அதை உண்டாக்கணும்னா, மரம் ஆக்கணும்னா, அதை வளர்ப்பது, அதை சுத்தி வேலி அமைப்பது, வழி அமைப்பது, அதை சுற்றி அப்புறம் தண்ணி ஊற்றுவது, அது நாளாகும். 1 வருஷம் இல்ல 2 வருஷம் ஆகும் ஒரு மரம் உண்டாகிறதுக்கு. அத வெயிலோட கொடுமை நெயில வந்ததா அருமை தெரியும்ட்டு சொல்லுவாங்க. நமது பிள்ளைகளை வளர்ப்பது போல் மரத்தையும் வளர்க்கணும். ஆடு மாடு எதுவும் கடிக்காத அளவுக்கு அந்த மரத்தை வளர்க்கணும். இந்த 100 நாள் அரசாங்கம் வந்து 100 நாள் வேலைன்னு ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க, இப்ப 125 நாள் ஆகிப்போச்சு. அவங்க கிட்ட கூட இந்த பண விதைகளை வந்து கொடுத்து புதைக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்க ஊர்லயும் அதை போல பொதிச்சு இருக்காங்க பண விதைகளை. ஆனா அதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிப்பு பண்ணணும், ஆனா பண்ண மாட்டாங்க. அதுக்கு இந்த போய் கேட்டாலும் யாருன்னா ஆடு மாடு விட்டா கூட இதுன்னா காவலாயா அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க
0: எங்களை.
1: இதை போல நாங்க கஷ்டப்பட்டு இந்த மர கன்றை வச்சு இதுக்கு இத போய் ஆட்டை விட்டு மேய்க்கிறீங்களே அப்படின்ட்டு நாங்க கேட்டாலும் இதுன்னா அப்படின்ட்டு எடுத்து கேக்குறாங்க அவங்க.

0: அப்புறம் மரத்தை இத பத்தி ஒரு பாடல் கூட வந்திருக்கு, இந்த மரத்தை பத்தி மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பணக்கார படத்துல இருந்து வரும். அதான் மேம் என்னுடைய கருத்து, அதான் வெயில் கொடுமை நெல்ல தான் தெரியும், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
1: ஆமா இல்ல, மரம் வளர்க்கறதுக்கு நம்மளுடைய பங்கு தனி மனிதனுடைய செயல்பாடுங்களா, இல்ல சமூக பொறுப்போடு செய்யறதா, இல்ல கூட்டு மக்களோட சேர்ந்து பொது சேவையா செய்யறதா அப்படின்ற மாதிரி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன்.
0: ஆமாம்மா, இப்போ வந்து நம்ம தனியாக அந்த மரம் வளர்க்குறது வந்து வீட்டுங்களை ஒன்றா தனியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஊரை நம்ம ஊரை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வந்து கூட்டோட பழமொழி சொல்லுவாங்க மேடம், பத்தோட பதினொன்னா சேர்
1: அப்படின்னு.
0: அப்போலாம் நம்ம ஒரு கை தட்டினாலும் சார், அது பல கை தட்டணும் அதுக்கு. அப்புறம் ஒரு மரம் வைக்கிறோம், அதுக்கு வந்து ஒருத்தர் குழி பறிச்சா ஒருத்தர் மரத்தை நடணும், அவங்க ஒருத்தர் மரத்தை தண்ணி பாசணும் அதுக்கு, அப்புறம் பாதுகாப்பு பண்ணணும், ஆடு மாடுமே அது அளவுக்கு பாதுகாப்பு பண்ணணும். ஆமா, அது அப்புறம் இது வந்து பறவைகள் வந்து அதுல வந்து தங்குதுங்க மேடம், அதுவும் இல்லாம மரத்துல வந்து மரக்கிளைகள்ல வந்து தங்குது, அதனுடைய சாணத்துல இருந்து கூட கன்று உண்டாவது, அதை அப்புறப்படுத்துறாங்க சில பேர். ஆனால் இப்போ வந்து நம்ம பறவை தங்குற இடத்துலாம் கூட நம்ம வந்து அந்த இடத்த அந்த மரத்தை வெட்டி போட்டுட்டு வீடு கட்டிடுறோம். ஆனால் நம்ம வந்து விலங்கு வாழ்கிற இடத்த தான் நம்ம வீடு கட்டி வாழறோம். இப்போ வந்து இந்த நம்ம விவேக் சாரே சொல்லியிருக்காரு ஒரு அந்த ஒரு படத்துல ஒரு இதுவா, நான் ஓடு ஓடுன்ட்டு அந்த ஞாபகம் வரல, அந்த விவேக் சார் சொன்ன காமெடி நம்மளுக்கு வரல, இப்போ ஞாபகத்துக்கு வரல அது. அதனால அந்த தண்ணி எங்க போய் நிற்கும், அந்த பழத்துல தான் போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி நிக்கிற இடத்த இன்னைக்கு வந்து ஏரி கோலம் எல்லாத்தையும் வந்து இந்த புறம்போக்கு இடத்தெல்லாம் வந்து பட்டா வாக்கி அதை அங்க வீடு கட்டிடுறாங்க. அப்புறம் தண்ணி எங்க போறது, அவர் மரம் எப்படி உண்டாகும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா, தனி மனிதனுடைய சுய சிந்தனை அவசியம் அப்படின்றது உங்க கருத்தா பதிவு பண்றீங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: சூப்பர் சூப்பர், அழைத்து மிக்க நன்றி சார்.
0: உங்களுக்கு நன்றி மேடம்.
1: வணக்கம வணக்கம. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற தலைப்பில் மரங்கள் எவ்வாறு மழையை ஈர்க்கின்றன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது மரங்கள் வேர்கள் மூலமாக உறிஞ்சும் நீரில் தேவையான அளவு போக மீதிய இலைகளிலும் துவாரங்கள் வழியாக நீராவியாக வளிமண்டலத்தில் வெளிப்படும். இந்த நீராவி காற்றில் கலந்து குளிர்வடைந்து அடர்ந்த மேகங்களாக மாறுது. மேகங்கள் மரங்கள் நிறைந்த குளிர்ச்சியான பகுதிகளை கடக்கும் போது குளிர்ச்சியடைந்து மழையாக பெய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா காடுகள் அழிப்பால் ஏற்படும் விளைவுகளால் மரம் வளர்ப்பது பாதிக்கப்படுது. அதனுடைய விளைவுகளை பற்றி பார்க்கலாம். மரங்கள் வெட்டப்படுவதால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் குறையும், பருவமழை பொய்ப்பதோடு வறட்சியும் ஏற்படுகிறது. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடும் உறிஞ்சும் மரங்கள் இல்லாததால் பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து போகுது. நிலத்தடி நீர் மற்றும் சரிவால் மழைநீர் மண்ணுக்குள் இறங்குவதை தடுக்கும். வேர்கள் இல்லாததால் நிலத்தடி நீர் மட்டும் வேகமாக கீழே இறங்கி வருது. இதற்கான தீர்வுகள் அப்படியும் மற்றும் விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு ஒரு மரம், அதாவது ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டின் அருகிலோ அல்லது பொது இடங்களிலோ குறைந்தது ஒரு மரு கன்றாவது நம்ம நட்டு வளர்க்க வேண்டும். சமூக காடுகள் வளர்ப்பின் மூலமாக தரிசு நிலங்கள், சாலையோரங்கள் மற்றும் ஏரிக்கரைகளில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்க வேண்டியது மிக அவசியம். இப்படி ஊக்குவிக்கிறது மூலமா நம்ம வந்து மற்றொரு வழியும் நம்ம பரிசீலிக்கலாம். அப்படி என்னென்னா, நம்மளுடைய பிறந்த நாள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு மரக்கன்றுகளை பரிசாக வழங்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக இதை நம்ம செயல்படுத்தலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 11:44, 30 நொடி. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டெண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் அடுத்ததாக மரம் வளர்ப்பை ஊக்குவிக்கும் அரசு திட்டங்களை பற்றி பார்க்கலாம். பசுமை தமிழகம் இயக்கம், அதாவது தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவு 33% உயர்ந்து மரக்கன்றுகள் நடும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிகளில் தேசிய பசுமை படை, அதாவது NGC மற்றும் சுற்றுச்சூழல் மன்றங்கள் மூலமாக மாணவர்களுக்கிடையே மரம் வளர்க்கும் ஆர்வம் தூண்டப்படுகிறது. இலவச மரக்கன்றுகள் வனத்துறை மற்றும் அரசு நர்சரிகள் மூலம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மானியமாகவும் மரக்கன்றுகள் வழங்கப்படுகின்றன. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நம்பில் பலர் அவ்வப்போது குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். முன்பெல்லாம் மழைக்காலங்களில் மழை பெய்யும், அது சில நாட்கள் முன்பு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது பருவம் தப்பி மழை பெய்கிறது, அது பேய்மழையாகவும் பெய்கிறது. மழை பெய்யவில்லை என்றால் வருந்தியவர்கள் நிறைய பேர். அதே போல கோடை காலங்களில் மட்டுமே படுத்து எடுக்கும் வெயில் இப்பொழுது ஆண்டு முழுவதுக்கும் ஆளாக்கி கொள்கிறது. இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டு சாலையோரங்களில் மரம் வளர்க்க வேண்டிய அவசியமானது ஒன்றாகும். சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை விரும்பிகள் அங்கங்கே மரம் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இப்பணியில் ஈடுபட வேண்டும். அப்படியானால்தான் பசுமை சூழல் நிலவும், மழை பெய்யும்.

இன்றைய நேர்நிறம் நிகழ்ச்சியில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இயற்கை வளத்தை அழித்து வருவதின் விளைவால் இந்த முறை தமிழ்நாட்டில் போதிய அளவு மழை பெய்யாமல் பொய்த்து போனது. இதனால் நிலத்தடி நீர் வற்றி வருகிறது. நிலத்தடி நீர் ஒன்றும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அல்ல. இது வங்கியில் பணத்தை சேமிப்பு வைப்பதன் மூலம் சேமிப்பதை விட்டுவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்கள் கணக்கில் போதுமான பணம் இருப்பு இல்லாமல் போவது போல். அதேபோல்தான் நிலத்தடி நீரும் அவ்வப்போது இயற்கையானது மக்களுக்கும் வழங்கும் நீரை சேமித்து கொண்டே இருந்தால்தான் தேவைக்கு எடுத்துக்கொண்டு இருக்க முடியும். சேமிக்கும் பழக்கம் இல்லாத போனதனால்தான் தண்ணீரில் பணம் கொடுத்து வாங்க

வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்கிறோம். வீடுகளில் மழைநீரை சேமிப்பது, நிலங்களில் மழைநீரை சேமிக்க வேண்டும். நிலங்களில் விளைபொருட்களை மட்டுமல்லாமல் மழைநீரையும் அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் நிலத்தை நீடித்து விவசாயத்தின் முதற்படி என வேளாண் துறை அவ்வப்போது வலியுறுத்தி வருகிறது. நிலங்களில் மழைநீரை சேகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக நம்மளால் உயர்த்த முடியும். மழைக்காலத்திற்கு முன்பாகவோ அல்லது ஒரு மழை பெய்த உடனேயோ நம் நிலத்தை நன்றாக உழவு செய்து வைக்க வேண்டும். இப்படி செய்தால் பெய்யும் மழை நீர் நிலத்தில் உழுது மண்ணால் நன்கு உறிஞ்சப்பட்ட நிலத்தின் அடிமட்டம் வரை சென்று சேமிக்க முடியும். இன்று தமிழகத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்கள், மானாவாரி நிலங்கள் இப்படி உழவு போட்டு வைத்தாலே நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக உயர்த்த முடியும் என்றனர். நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற தலைப்பில், மரம் காப்போம் மழை பெறுவோம் மனித குலம் காப்போம் என்ற சிந்தனை ஒவ்வொருவரும் மனதிலும் ஆழ பதிய வேண்டும். நம் நாடு ஒவ்வொரு மரக்கன்றும் நமது எதிர்காலத்தை தலைமுறைக்கும் நாம் சேர்த்து வைக்கும் ஆக்சிஜன் மற்றும் நீராதார சொத்தாகும். எனவே இயற்கையை தாயாக மதித்து மரங்களை வளர்த்து பூமியை பசுமையாக்குவோம். வரும் பாடலுடன் நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:01.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: ஹர ஹர சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவகர ஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப.
1: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம்.

0: அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: தாமரை கண்ண சார கூட்டுட்டு எப்படியாவது இந்த பணமலை மலை கோயிலுக்கு போயிடணும். நீங்க சரி, அவர் வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போவோம். ஒரு வழியா சாரு வீட்டுக்கு வந்துட்டோம். முனைவர் தாமரை கண்ணன், வரலாற்றுத்துறை பேராசிரியர், பணி நிறைவு. போர்டு மாட்டிக்கிறாரு. நம்ம சார் வீட்டுக்கு கரெக்டா வந்துட்டோம். இது ஐயா வீடுதான். சரி, காலிங் பெல் அடிச்சு பாப்போம். சார், ஐயா,
2: யார் அது? ஒரு தம்பி நிக்கிறாரு. தம்பி, தம்பி, வாங்க தம்பி. நீங்க?
1: ஐயா, என்ன தெரியல, நான் தான் உங்க மாணவன் செவியன்.
2: அப்படியா?
1: திண்டுவனம் கல்லூரியில நீங்க வரலாற்றுத்துறை பேராசிரியா இருந்த போது நான் எம்ஏ ஹிஸ்டரி உங்ககிட்ட தான் படிச்சேன்.
2: ஓஹோ, இப்பதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது.
1: கல்லூரியில பேராசிரியர் தாமரை கண்ணன் உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்குமே ஐயா.
2: ஆமாப்பா, நீ படிக்கும் போதே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே.
1: நன்றி சார்.
2: அடிக்கடி நிறைய சந்தேகங்களை கேட்டு அதையும் ரொம்ப அடக்கத்தோட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவியே.
1: அதேதான், அதேதான் சார். ஆமா ஐயா, உங்க அற்புதமான டீச்சிங் முறையால தான் எனக்கு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல ரொம்ப விருப்பம் ஏற்பட்டுச்சு.
2: சரிப்பா, சரிப்பா. எப்பா செழியன், உள்ள வாப்பா. வாப்பா, உட்காருப்பா.
1: சரி சார்.
2: அப்புறம் என்ன விஷயமா என்ன பாக்க வந்த? என்னப்பா பை நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. எப்பா, எப்பா இதெல்லாம் மேஜை மேல எடுத்து வைக்கிற? எதுக்குப்பா இதெல்லாம்?
1: ஐயா, நான் இப்போ திண்டிவனம் அரசு மேல்நிலை பள்ளியில ஹிஸ்டரி பிஜி மாஸ்டரா ப்ரொமோஷன் ஆகி வேலை மாறுதல் பெற்று வந்திருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேண்டும் ஐயா.
2: எப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஏந்திரிப்பா, நல்ல மனசோட நல்ல காரியங்களை செஞ்சா நல்லதே தான் நடக்கும்பா. நீ நல்லா இருப்பப்பா.
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: என்ன சாப்பிட்ற? நம்ம வீட்டில் பழம்லாம் இருக்குது, அப்புறம் மோர் கூட ரெடியாக தான் வச்சிருக்கிறேன். நீ என்னப்பா சாப்பிட்ற?
1: ஐயா, நான் இப்பதான் இந்த செஞ்சி நகரில் நடந்த நண்பனோட கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு விருந்து சாப்பிட்டு வரேன்.
0: சரிப்பா.
1: எனக்கு எதுவும் வேண்டாம் ஐயா.
0: ஓ, வேணாங்கிறியாப்பா?
1: ஆமா. அப்புறம் ஐயா, நீங்க எனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்த போதும் ஐயா.
0: 2 மணி நேரம் நான் டைம் கொடுக்கணுமா?
1: ஆமா.
0: ஏன்பா, நான் ஃபுல்லா ரெஸ்ட்ல தான்ப்பா வீட்டுல இருக்கிறேன்.
1: ஓ, சந்தோஷம்.
0: உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் அது சொல்லு.
1: ஐயா, நான் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற குடைவரை கோயில், மலை மீது உள்ள கோயில்கள் சிலவற்றையெல்லாம் நேரில் பார்த்து தரிசனம் செய்வதோடு அக்கோயில்களை பற்றிய வரலாற்றை எல்லாம் சேகரிச்சு ஒரு புத்தகம் போட முயற்சி செய்யறேன் ஐயா.
0: வரலாற்று மாணவன் அப்படிங்கறத நிரூபிக்கிற. புத்தகம் போடுற, அதுவும் வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா குடைவரை கோயில், மலையில் இருக்கக்கூடிய கோயில், இப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எழுத்து வடிவுல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறப்பா.
1: ஆமா.
0: செழியன், ரொம்ப மகிழ்ச்சிப்பா எனக்கு.
1: ஐயா, இந்த வகையில தளவானூர் குடைவரை கோயில், மண்டகப்பட்டு குடைவரை கோயில் ரெண்டையும் பார்த்துட்டேன். இந்த செஞ்சிலிருந்து விழுப்புரம் போற வழியில பணமலை சிவன் கோயில் இருப்பதா கேள்விப்பட்டேன் ஐயா. நீங்க என் கூட கார்ல வந்தா நாம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
0: சரிப்பா, எப்ப வரணும்?
1: உங்களுக்கு அந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களும் தெரியுமே, இப்பவே போவோம்.
0: சரிப்பா, நான் ரெடியா தான் இருக்கிறேன்.
1: சரி சரி,
0: இப்பயே போலாங்கிறியா?
1: ஆமா ஆமா சார், ஆமா சார்.
0: சரிப்பா, நம்ம உடனே கிளம்பலாம்ப்பா.
1: ரொம்ப தேங்க்யூ சார்.
0: என்னுடைய மனைவி கூட இப்ப வெளியில போயிருக்காங்க. சாயந்தரம் இல்ல ராத்திரி ஆயிடும் வரத்துக்கு. இப்ப மணி கிட்டத்தட்ட 11 தாண்டி போச்சு. இப்ப கிளம்பணும்னா கரெக்டா இருக்கும்ப்பா. நான் வீட்டை பூட்டிட்டு நான் வர்றேன். நீ கீழே போய் கார் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே இருப்பா, நான் அதை வந்துடுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார், தேங்க்யூ.
0: சரிப்பா சரிப்பா, நீ கீழே போய் இருப்பா.
1: சரி சரி சரி.
0: செழியன், நீ இதுக்கு முன்னாடி 2 கோவில்களை போய் பார்த்ததா சொன்னில்ல?
1: ஆமா ஐயா.
0: அது என்ன ஊர்ப்பா? எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, திருப்பி சொல்லுப்பா.
1: தளவானூர் குடைவரை கோயில், மண்டகப்பட்டு குடைவரை கோயில்.
0: ஓஹோ, இந்த 2 கோயிலை பத்திப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்ப்பா நம்ம புதுச்சேரி வானொலியில ஒரு சித்திரம் ஒளிபரப்பு செஞ்சாங்க.
1: ஓஹோ,
0: அருமையான நிகழ்ச்சியா இருந்ததுப்பா அது.
1: அப்படியா? எனக்கு தெரியாம போயிடுச்சு ஐயா.
0: டோன்ட் வரி செழியன், அந்த நிகழ்ச்சிகளை என்னுடைய செல்லுல நான் அப்படியே பதிவு பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. நீ ஃப்ரீயா இருக்கும் போது கேளு, உனக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். சரியாப்பா?
1: ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இப்பவும் ரேடியோ கேட்டுட்டு வரீங்களா?
0: ஆமாப்பா, டிவி வந்த பிறகு வானொலி கேட்கறது குறைஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லப்பா, நான்லாம் வந்து தினமும் காலையில இருந்து இரவு வரைக்கும் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. ஒன்னும் இல்லப்பா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வேலைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் காலையில ஏஞ்சி செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவேன், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், அப்புறம் வந்து பேப்பர் படிப்பேன், ஈசி சேர்ல உட்காந்துருப்பேன். எப்ப பார்த்தாலும் ரேடியோவும் ஒரு காது கேட்டுக்கிட்டே இருக்கும்பா. நிறைய செய்திகளை இப்படிதான்ப்பா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஐயா, இப்ப ரேடியோ எல்லாம் நிறைய பார்க்க முடியல, நீங்க எதுல கேக்குறீங்க?
0: செல்லுலயே இப்ப ரேடியோ கேட்கலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம செல்லுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்க போனோம்னாலும் நம்ம செல்லுலயே நம்ம ரேடியோவே கேட்டுக்கலாம்ப்பா.
1: சரி சார், எனக்கு அப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி கொடுங்க, நியூஸ் ஆன் ஏர் ஆப்.
0: நிச்சயமாப்பா, உனக்கு நான் கட்டாயம் உதவி செய்யறேன். செழியன், நம்ம பேசிக்கிட்டே வந்ததுல செஞ்சி கிட்டத்தட்ட நெருங்கி இப்ப செஞ்சில இருந்து நம்ம விழுப்புரம் ரோட்டை பிடிச்சு போகணும்பா. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டின உடனே அனந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க.
1: ஓஹோ,
0: அதுல நம்ம வலது கை பக்கம் திரும்பணும்பா.
1: ஓஹோ,
0: சரியா? அது எங்கன்னா குறிப்பா இந்த செஞ்சி இந்த காலேஜ் ஒண்ணு புதுசா கட்டிருக்காங்கல்ல.
1: ஆமா, அரசு கலைக்கல்லூரியா
0: புதுசா கட்டினாங்கல்ல.
1: தெரியும்.
0: இந்த கல்லூரி தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே அனந்தபுரம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க.
1: அப்படியே
0: நம்ம வலது பக்கம் போனோம்.
1: பரவாயில்ல,
0: உள்ள போனோம்னா கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள போகணும்பா.
1: ஐயோ, அங்கிருந்து 8 கிலோமீட்டர்?
0: அவ்வளவு தூரம் போனோம்னா தான் நாம இந்த பனைமலை ஊருக்கு நம்ம போக முடியும். ரைட்டா?
1: சரி சரி.
0: அங்கதான் இந்த அருள்மிகு பனைமலை சிவன் கோயில் இருக்குது.
1: ஓஹோ,
0: ஆமா.
1: சரி சரி சரி.
0: செஞ்சிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது பாது. ஆமா, இந்த கோயில் 1300 வருடங்களுக்கு முன்னே

0: அடேப்பா,
1: பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கட்டியிருக்காருப்பா. கோயில் கோபுரம் போலவே மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் கோபுரமும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் கோபுரமும் இருக்குமாப்பா. கடல் மல்லை அப்படிங்கிற ஊரு தான் மாமல்லபுரம் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோயில் இருக்குல்ல, அந்த கோபுரத்தை பார்த்தோம்னா அப்படியே இந்த மலை மேல இந்த பனைமலை சிவன் கோயில் இருக்குல்ல, அதனுடைய கோபுரமும் ஒன்னாவே இருக்கும்பா. பாக்கிறதுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்கும்பா.
0: உடனே பாக்கணும் போல இருக்கு ஐயா.
1: ஆமாப்பா
0: ஐயா, ஒரு கோயில் கடல் பக்கம்.
1: ஆமாப்பா, மாமல்லபுரத்துல உள்ள கடற்கரை கோயில் கோபுரம்,
0: ஒரு கோயில் கட்டாந்தரையில்,
1: காஞ்சிபுரத்துல சமத்தளத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில்,
0: ஒரு கோயில் மலை மீது.
1: அதுதான்ப்பா நம்ம இப்ப போகக்கூடிய பனைமலை சிவன் கோயில்.
0: அருமை ஐயா, அருமை அருமை.
1: இப்ப நம்ம போறோம்ல, இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவனுடைய பெயரு அருள்மிகு தாளகிரீஸ்வரர், அம்மனுடைய பெயர் அஷ்டதாளம்பிகை.
0: ஓஹோ, ஊர் பேரும் சாமி பேரும் வித்தியாசமா இருக்குது ஐயா.
1: ஆமா செழியன், இந்த மலையில அந்த காலத்துல நிறைய பனைமரம் இருந்திருக்கு. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான மக்கள் வந்து பனைமலை சிவன் அப்படின்னு வழிபட்டு வந்திருக்காங்க.
0: ஓஹோ,
1: நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த சிவனுடைய பெயரும் அம்பிகையுடைய பெயரும் சமஸ்கிருத மொழியில தான் தாளகிரீஸ்வரர், அப்புறம் வந்து அஷ்ட தாளம்பிகை அப்படின்னு அம்மனுடைய பெயர் இப்படி வந்திருக்குதுப்பா.
0: அதாவது தமிழ் பெயரை சமஸ்கிருதத்துல மாத்திருக்காங்க.
1: ஆமாப்பா, தமிழ் பெயரை சமஸ்கிருதத்துல மாத்துறது பல இடங்கள்ல நடந்திருக்கு. இப்ப விருதாச்சலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: ஆமா,
1: இப்ப அந்த ஊரு தமிழ்ல என்ன,
0: பழமலை.
1: அதனாலதான் அந்த இறைவனுடைய பெயர் கூட பழமலைநாதர் அப்படின்னு இருக்குப்பா. அந்த பழமலை அதாவது ரொம்ப பழமையான மலை. தலம் அப்படின்னா மலைய சொல்றதுப்பா. விருத்தம் அப்படிங்கறது வந்து பழமைய சொல்றது. அப்ப சமஸ்கிருதத்துல விருதாச்சலம் அப்படின்னு வச்சிட்டாங்க. அது மாதிரி தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வந்து என்ன சொல்றோம், பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: ஆமா,
1: அந்த காலத்துல பண ஓலைய தான் வந்து தாள் பேப்பரா வந்து பயன்படுத்திருக்காங்க. எழுத்தாணி கொண்டு பண ஓலையில தான் எழுதிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில அந்த ஓலைய கொடுக்கக்கூடிய பனை மரம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மலை, அதாவது பனை மலை அப்படிங்கறத தான் வந்து சமஸ்கிருதத்துல கொஞ்சம் மாத்தி இந்த பனை மலை நாதர் அப்படிங்கறத தாளகிரீஸ்வரர், ஏன்னா கிரி அப்படின்னாலும் வந்து மலை தானே.
0: ஆமா,
1: அதனால அதை வச்சு சமஸ்கிருதமா மாத்திருக்காங்க.
0: சரியா சொன்னீங்க ஐயா.
1: செழியன், நம்ம பேசிட்டே வந்ததுல பனைமலை ஊருக்கே வந்துட்டோம்பா.
0: ஆமா,
1: அதுவும் அந்த மலை குன்று தெரியுது இல்லையா,
0: எங்க
1: பார்ப்பா, அந்த ஏரிக்கரை ஓரத்துல.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதோ உயரமா மேல இங்க இருந்தே தெரியுது பார்ப்பா அந்த கோபுரம்.
0: அருமை அருமை ஐயா.
1: இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, மாமல்லபுரத்தின் கடற்கரை கோயில் கோபுரம் அதே மாதிரி மலை உச்சியில கட்டிருக்காங்க பாருங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி மலை மேல ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு கோபுரம் அமைச்சிருக்காருன்னா அந்த ராஜாவை நம்ம நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும்.
0: ஆமா ஆமா.
1: சரி சரி, இப்ப நம்ம வந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அப்படியே அப்படியே வலது பக்கம் ஒரு சின்ன ரோடு போகுது பாருப்பா.
0: ஆமா, மண் ரோடு.
1: அதுல அப்படியே காரை போடுப்பா. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதுவும் 2-3 மரம் இருக்கு.
0: ஆமா, வேப்ப மரம்.
1: ஆமாப்பா, அந்த இடத்துல கொஞ்சம் கார் நிப்பாட்டுற இடம் இருக்கு பாருங்க.
0: தாராளமா இருக்கு,
1: நிப்பாட்டு அங்க போய் நிப்பாடு.
0: சரி சரி
1: சரி சரிப்பா,
0: இங்க கார் நிறுத்திடுறேன்.
1: நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இப்ப நம்ம இறங்கி போவோம்.
0: சரி ஐயா.
1: இங்க பாருப்பா செழியன், இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி முனையிலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பாருப்பா.
0: எங்க மலை தான் இருக்குது, மலை குறைஞ்ச மாதிரி இருக்குது. எங்க இருக்குது?
1: படிக்கு முன்னாடியே இருக்குது பாருப்பா, வலது பக்கத்து.
0: ஆமாமா,
1: அங்க கூட பூஜை செய்யறவர் நிக்கிறாரு பாருப்பா.
0: பூசாரி நிக்கிறாரு.
1: ஆமா.
0: ஓஹோ,
1: நம்ம போயிட்டு அவர்கிட்ட இந்த கோயிலை பத்தியும் பல விஷயங்கள் இங்க என்ன நடக்குதுங்கறத பத்தியும் நீ கட்டாயம் கேளுப்பா.
0: கண்டிப்பா,
1: அவர் நிறைய சொல்லுவாரு. அத வந்து நீ என்ன பண்ற, உன் செல்லுல முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்க.
0: சரி சரி சரி.
1: ஏன்னா பின்னாடி நீ புத்தகமா அதை வெளியிடும் போது அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா.
0: சரிங்க ஐயா. ஐயா வணக்கம். நாங்க பனைமலை மலைக்கோயில சுத்தி

0: பார்க்க வந்திருக்கிறோம். ஐயா பேரு தாமரை கண்ணன், காலேஜ் ப்ரொஃபஸரா வந்து ரிட்டையர் ஆனவரு. ஐயா, விநாயகரை பற்றியும் பனைமலை கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பூஜையோட ஆரம்பிங்களா ஐயா.
1: அருள்மிகு ஸ்ரீ அஷ்டதாளமி உடனுறை ஸ்ரீ தாளிகிரேச திருக்கோவிலூர் பனைமலை. பனைமலை அடிவாரத்தில் மலையில் அமைந்து உள்ள ஸ்ரீ விநாயகர் அடிவாரத்தில் பார்த்துவிட்டு மக்கள் செல்வார்கள். மலையிலே செதுக்கப்பட்ட சிற்பம், 1500 வருஷம் பழமையான விநாயகருக்கு சமர சக்தி, சிவனுக்கு தாளிகிரேசர் அஷ்டதாளமி விரதாசம், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மனுக்கு தான் நாத்திகாம ராகாலத்தில் வருவாங்க. விநாயகரை பார்த்துட்டு தான் போவாங்க. பாண்டிச்சேரி மெட்ராஸ் எல்லாம் சுத்து பக்கத்தில் எல்லாம் பெங்களூர்ல இருந்து கூட வராங்க.
2: பிள்ளையார் பத்தி நிறைய பாடல்கள்லாம் இருக்குல்ல,
0: ஆமா,
2: ஏதாவது ஒரு பாட்டை பாடம்பா, அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே மலை ஏறுவோமே.
0: சரிங்க ஐயா.

0: செழின், ஔவையார் எழுதின ஒரு பாடலை அருமையா பாடிட்டப்பா. நாம ஏழாம் நூற்றாண்ட சேர்ந்த இந்த மலைக்கோயில், அதையும் குறிப்பா வந்து ஒரு பல்லவ மாமன்னன் கட்டின கோயில் இல்லையா, அதை இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இப்ப அடுத்ததா ஒரு குகை மாதிரி ஒரு மரத்து கீழே ஒரு பகுதி போகுது இல்ல,
1: ஆமா இடுக்குல போகுது.
0: அந்த பாறை இடுக்குல ஒரு அம்மன் சிலை இருக்கா,
1: ஆமா
0: கன்னியம்மன் கோயில்னு சொல்றாங்க பா. இத
1: ஓஹோ, சப்த கன்னிகளின் சுதை வடிவ சிலைகள் வண்ண தீட்டுப்பட்டு வரிசையா அழகா அமர்ந்திருக்காங்க ஐயா.
0: ஆமாப்பா, பாக்கிறதுக்கே ரம்யமா இருக்குப்பா.
1: பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு கீழே எழுதிருக்காங்க ஐயா.
0: ஆமாப்பா, நானும் கவனிச்சேன்
1: ஐயா. இங்க ஒரு பூசாரி இருக்காரு, அவர்கிட்டயும் அந்த கோயிலை பற்றிய சில விஷயங்களை கேட்டுருவோம்.
0: அப்பா கேட்கறது முக்கியம் இல்ல, அப்படியே செல்போன்ல எல்லாத்தையும் ஒளிப்பதிவு பண்ணிடு.
1: அப்படி செஞ்சிடறோம் ஐயா. ஐயா வணக்கம், நாங்க பனமலை மலை கோயில சுத்தி பார்க்க வந்திருக்கோம். சப்த கன்னிகளை பற்றியும் பனமலை கோயிலை பற்றியும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். எனக்கு முக்கியமா ஒரு படிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
2: வணக்கம், என் பேர் சி ஐநாறு. பரம்பரை பரம்பரையா எங்க தலைமையில இந்த கன்னிமாரம்மன் வணங்கினு வரும். இது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தை சேர்ந்தது. மேல தாளகிரீஸ்வரர், தாளாயுத அம்பிக, அதுக்கே அடிவாரத்தில் அமைந்தது கன்னிகா பரமேஸ்வரம்மன், அது வாராகி அம்மன் இருக்கிறாங்க. இங்க வந்து எங்க முதியோருக்கு இது வழி வழியா நாங்க வழிபட்டு வரோம். அந்த தலைமையில இப்ப நான் பூசேரி வேலை தான் பாக்கிறேன். இது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சம்பளம் எதுவுமே கிடையாது. இருக்கிற வருமானத்தை வச்சு நாங்க பூஜை பண்ணின்னு வருஷத்துக்கு ரெண்டு முறை திருவிழா பண்ணுவோம். எல்லா ஆட்டம் பாட்டெல்லாம் வைப்போம். மற்றபடி ஒரு விசேஷம் என்னன்னா, கன்னிமாவுக்கு குழந்தை பாய்க்கு இல்லாதவங்க, இதை வேண்டிமானா கல்யாணம் ஆகாதவங்க, மாங்கிலிய தோசம், நாகதோசம், அப்புறம் தோசம்லாம் அந்த அம்மா வேண்டி போய் கட்டின்னு போங்க, சிறப்பாயிடும். அவங்க வந்து மறுபடியும் பரிகாரம்னு அம்மா கிட்ட வேண்ட மாதிரியே செஞ்சுருப்பாங்க. வாராகி அம்மன் இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதி பூஜை, மாசத்துக்கு ரெண்டு பஞ்சமி அன்னதானம் உண்டு. இங்கே உள்ள கன்னிமார் உள்ள அம்மனுக்கு தான் சிறப்புங்க ஐயா. பஞ்சமி நல்ல விசேஷம் வரும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிறைய வருவாங்க. செவ்வாய் வெள்ளி எல்லாம் எல்லோரும் வருவாங்க. மூணு நாள் அபிஷேகம் நடக்கும் வாராகி அம்மனுக்குங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நடக்கும், அது பஞ்சமிக்கு அபிஷேகம் நடக்கும். இதில் பேராத்திரக்காருக்கு இப்போ ஆடி மாதம் வராங்க இல்லையா, இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்காரெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் எல்லாம் பொங்கல் வைப்பாங்க. ஆடி மாதம் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்க. அடுத்தது வந்து தை மாதம் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்க. இவங்க குலதெய்வம் இந்த கன்னிமார் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேர் பொங்கல் வைப்பாங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.
0: செழியன், மலை மேலே போகிறதுக்கு இப்படியே நேராக வந்து மலையில் வந்து பாறைகளை வெட்டி வெட்டி படி அமைச்சிருக்காங்கல்ல,
1: ஆமாம்
0: சைட்ல கம்பிலாம் போட்டிருக்காங்கல்ல, இது வழியாக நம்ம போகலாம். ஆனா நம்ம வந்து இப்ப கொஞ்சம் தூரம் அந்த போனோம்னா அந்த ஏரிக்கரை ஓரத்துல அங்கேயும் சில படி போட்டு அங்க ஒரு வனதுர்க்கை குகை கோயில் இருக்குது. அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா. அத நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப திருப்பியும் உன் கூட சேர்ந்து பாக்க போறேன். நம்ம போலாமா?
1: சரி,
0: அந்த பாதையில போவோம்.
1: ஏன் ஐயா, நான் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குன்னு பார்த்தேன் உச்சியில. இங்க குடஞ்சு குடஞ்சு கோயிலா இருக்கு.
0: எப்ப இந்த மலையில பல இடத்துல விநாயகரை வந்து மலையில செதுக்கி வச்சிருக்காங்க. வனதுர்க்கைக்கு கோயில் இருக்கு, சப்த கன்னிகை கோயில் இருக்குது, பல்வேறு இடங்கள்ல வந்து லிங்க

0: பிரம்மா வந்து சிவன் காட்சி அளிக்கிறாரு, பல்வேறு விஷயங்கள் பாக்கிறதுக்கு இருக்குதுப்பா. சரியன், அதுவும் ரெண்டு பேரும் வராங்கல்ல?
1: ஆமாமா,
0: அவங்க அந்த வனதுர்க்கைய பார்த்து தான் கீழே இறங்குறாங்கன்னு
1: நினைக்கிறேன். ஆமா ஆமா
0: ஆமா, அவங்கள்ட்டையும்
1: சரி சரி
0: இந்த மலைக்கு வந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கா.
1: கண்டிப்பா,
0: அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிடுப்பா.
1: என் மொபைல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஐயா வணக்கம், இந்த பனைமலை மலை கோயில பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: வணக்கம் ராஜமனோகரன், இப்ப அனந்தபுரம் பனைமலைப்பேட்டையில சிவன் கோயில் பக்கத்துல இருக்க ஏரிக்கரையில வந்து 500 பழம விதைகள் விதைக்கிற நம்ம டிரஸ்ட் அறக்கட்டளை மூலமா விதைச்சிட்டு இருக்கோம். ஏரி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லர் எல்லா ஏரிக்கரையிலும் பனை விதைகள் விதைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஏரிக்கரையில வந்தோம். இது வந்து சிவன் கோயில், இது பல்லவர் காலத்து பழமையான கோயில். இந்த கோயில் பாரம்பரியம் தெரிஞ்சு இந்த இடத்த ஒரு சுற்றுலாத்தலமா அறிவிக்கணும், இந்த கோயில் இன்னும் பிரபலப்படுத்தணுன்ற நோக்கத்துல நாங்க எங்களால முடிஞ்சது பனை விதைகளும், அடுத்த வாரம் வந்து இங்க இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றதுக்காக நாங்க ஒரு டீம் காலேஜ் கல்லூரி ஸ்டூடெண்ட் எல்லாரையும் கூட்டு வந்து கிளீன் பண்ண போறோம். அதுக்காக ஆய்வுக்கு வந்திருக்கோம். கோயில் வந்து பல்லவர் கால சிற்ப இந்த இதெல்லாம் இருக்கு, இதை வந்து இன்னும் பராமரிக்கணும். இந்த மலை மேல இருக்க இந்த சிவன் கோயில் தாளகேஸ்வரர் அவரை போய் பார்த்தோம். இந்த சுற்றுலா பயணிகளை மேலும் மேலும் இந்த சுப்பிரமாட்டம் நிர்வாகம் வந்து கூடுதல்

0: பிரபலப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்சது பண விதைகளும், அடுத்த வாரம் வந்து இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றுறதுக்காக நாங்கள் ஒரு டீம் காலேஜ் கல்லூரி ஸ்டூடெண்ட் எல்லாரையும் கூட்டு வந்து கிளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஆய்வுக்கு வந்துருக்கணும். கோயில் வந்து பல்லவர்கால சிற்ப இந்த இதெல்லாம் இருக்குது, இதை வந்து இன்னும் பராமரிக்கணும். இந்த மலை மேலே இருக்க இந்த சிவன் கோயிலில் தாளகேஸ்வரர் அவரை போய் பார்த்தோம். இந்த சுற்றுலா பயணிகளை மேலும் மேலும் இந்த சுற்று மாவட்ட நிர்வாகம் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி சுற்றுலாத்தலமாக அறிவிக்கணும். மக்கள் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் இது பண்ணணும். இது வந்து பல்லவர்கால முதல் மலை கோயில் பார்த்து இதுக்கு இதுக்கான பாதுகாப்பு அத்தியாவசியம் எல்லாம் உதவி பண்ணி இதை கவனம் கூட்டணும். முக்கியமாக இதை பார்க்க வேண்டிய இடம் மக்கள் எல்லாமே. நேரில் பார்த்தீங்கன்னா கோயிலோட கட்டிட கலையோட அழகும் தெரியும். மலையில கட்டின முதல் கற்கோயில் இது. இந்த கோயில் வந்து பக்தர்களாகவும் பார்க்கணும். இது நம்ம தமிழரோட கலாச்சாரம் எல்லாமே அடங்கி இருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிசயத்தை வந்து பார்க்கணும். சுற்றுச்சூழலை அவங்க எப்படி பாதுகாத்துருக்காங்க, ஏரிக்கார வயல்வெளி எல்லாத்துக்கும் அந்த நீர் மேலாண்மை எல்லாத்தையும் இந்த கோயில் அடக்கி இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாக்கணும்ட்டு எங்களோட வேண்டுகோள். கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகள் எல்லாருமே, அதாவது எல்லாமே வரணும், எல்லாமே வந்து இந்த இடத்த பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. இது சாதாரண இடம் கிடையாது. இது ஒரு 1300 ஆண்டு பழமையான ஒரு வருஷம் அது. இதுதான் நம்ம முக்கியமா எல்லாமே வந்து பாக்குற ஒரு அற்புதமான இடம் இது. நன்றி அனைவருக்கும்.
1: சரியன், அத படி போதுல்ல?
2: ஆமா,
1: அதுல அப்படியே போனோம்னா பாதி தூரத்துல அந்த வன துர்கை குகை கோயில் இருக்குப்பா.
2: ஓஹோ,
1: போலாமா? எப்ப சைடு கம்பியெல்லாம் புடிச்சிட்டே இருப்பா.
2: சரி சரி சரி. ஐயா, பக்தர்லாம் யாருக்கு இந்த கைப்பிடி நல்ல வசதியா தான் போட்டுக்கிறாங்க.
1: ஆமாப்பா, பாறைய குடைஞ்சு அது உள்ள இரும்பு தூணை நட்டு அதுக்கு கைப்பிடி வச்சு பக்தர்கள் பாதுகாப்பா மேல போகணும் கீழே வரணும் அப்படின்னு பண்ணிருக்காங்கப்பா. இப்ப நாம என்ன பண்றோம், அந்த வனதுர்கை கோயிலுக்கு போவோம்.
2: சரி,
1: அது தெரிஞ்சு பாருப்பா.
2: ஓ,
1: குகை மாதிரி தெரியுதா?
2: ஆமா,
1: அது உள்ள சிலை இருக்கு பாருப்பா.
2: ஆமாப்பா,
1: துர்கை வந்து அப்படியே சாஞ்ச வடிவுல இருக்காங்க பாருப்பா.
2: மலையிலே குடஞ்ச மாதிரி இருக்குது.
1: உள்ள வந்து அந்த அவ்வளவு பெரிய இருட்டுல எப்படி அதை செதுக்கிருக்காங்கன்னே தெரியலப்பா.
2: அது
1: பக்கத்திலேயே விநாயகரை கூட வந்து சுதை வடிவத்துல வந்து மலையில வந்து செதுக்கிருக்காங்க பாருப்பா.
2: சிற்பமா பண்ணிக்கிறாங்க.
1: ஆச்சரியமா இருக்குல்ல?
2: எங்குமே நான் பாக்கல இது மாதிரி.
1: ஆமாப்பா, இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
2: உண்மைதான்,
1: இந்த காலத்துல போர் வீரர்கள் வந்து வரும்போது இந்த வனதுர்க்கைய வணங்கிட்டு தான் வந்து சண்டைக்கு போவாங்களாம். அதுவும் குறிப்பா இந்த ஏரிய வந்து காக்கணும் இல்லையா, அப்ப அந்த காவலர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த வனதுர்க்கைய வந்து வணங்கிட்டு இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அங்கேயும் ஒரு பூசாரி இருக்காரு பாருப்பா.
2: ஆமா, அது இருக்காரு.
1: அவரை கேட்டா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிடுப்பா, என்ன சொல்றாருன்னு.
2: ஐயா வணக்கம், நாங்க அந்த பனமலை கோயில சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கோயிலை பத்தி சில அரிய விஷயங்களையும் நிறைய செய்திகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா இந்த வனதுர்கை பத்தி சொல்லுங்க.
3: பனமலை தான் நானு, 40 என் பேரு. என்ன சித்தப்பா இருந்தாரு, அவரை பத்தி நான் பாத்துக்கிறேன். அவரு காலம் ஆயிட்டாரு. இந்த கோயிலுக்கு வனதுர்கை குகை கோயில் மலை கோயில். ஆமா, பெரிய மலை கோயில் சைட்ல ஏரிக்கார வரங்கிறாங்க. வனதுர்கை சிங்க வாகனத்து மலைக்கிறாங்க. காலவு சாஞ்சி மாதிரி வச்சுக்கின்னு இந்த பக்கம் சங்கு சக்கரம், இந்த பக்கம் 4 கை, இந்த பக்கம் கத்தி வச்சுக்கிறாங்க. தள்ளவாண்ட காலத்துல இந்த கோயில் எந்த இதாக இருந்தாலும் பிராத்திக்கலாம். நல்ல சக்தி வாய்ந்த கோயில். கல்யாணம் ஆகுதுங்க, குழந்தை இல்லாதவங்க குடும்பம் சேர்ந்துச்சுக்கலாம், பிராத்திக்கலாம். ராகுகால பூஜையில எந்த கஷ்டம் வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் பொண்ணு வாழ போயிட்டு அம்மா அந்த அம்மா சேர்த்து வைப்பாங்க. ராகுத்துல விலைக்கு போகணும், 5 வாரம் போட்டா குடும்பத்து நல்லது. ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லி பிராத்தினாங்க. அப்புறம் அவங்க குழந்தை பிறந்தோடனே சீட்டு போட்டாங்க. முக்கியமானவங்க வருவாங்க, குலதெய்வங்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க. ரமேஷ் கோயில கல்வெட்டு இருக்கு, சைடுல விநாயகர் இருக்காரு.
1: இப்ப நாம வந்து இந்த குறுக்கு பாதையில அப்படியே நேரா போனோம்னா இந்த மலையிலேருந்து நேரா கீழே போற பாதை இருக்குல்ல, அதுல போய் இது சேர்ந்துரும்பா.
2: ஓஹோ,
1: இந்த மலையிலே அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்னா அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
2: அப்படியும் ஒரு வழி வருது, இப்படியும் ஒரு வழி வருது.
1: ஆமாப்பா, ஏன்னா இது வனதுர்க்கையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கோயில் மேலே அப்படியான வழிப்பா இது.
2: சரி சரி சரி.
1: இந்த மலையில எப்படிதான் தெரியலப்பா, நடுப்புற நடுப்புற பாறைகள்ல பெரும்பெரும் பள்ளம், அதுல நிறைய தண்ணி நிக்குது பாருப்பா.
2: ஆமா ஆமா ஆமா, ஒரு குளம் மாதிரி இருக்கு ஐயா மலை மேல.
1: ஆமாப்பா, பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குப்பா. இயற்கையிலே அப்படி அமைஞ்சிருக்குப்பா.
2: இந்த தண்ணில கூட குளிக்கலாம்ல,
1: அவ்வளவு தெளிவா இருக்குது. மலையில வந்து பாறைகள் வந்து நடுப்புற பெரும்பெரும் பள்ளமா ஆகி அதுல இந்த மழை தண்ணி அப்படியே கொண்டுகிட்டு இருக்குப்பா. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நம்ம பொதுவா எந்த மலையிலயும் நம்ம இது மாதிரி பார்த்ததே
2: இல்ல. ரொம்ப அதிசயமா இருக்குது.
1: ஆமாப்பா, எவ்வளவு செடி கொடி மரம் பாக்கிறதுக்கு வெறும் பாறை மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மலையில வந்து ஒரு இயற்கையான சூழல், நல்ல காற்று, சிலு சிலுன்னு அடிக்குது பாருங்க.
2: ஐயா, இந்த மலை மேல இயற்கை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஐயா.
1: ஆமாப்பா, சரியன்.

0: மேலேருந்து ஒரு அம்மா
1: ஆமா
0: கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வர்றாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா, கையில பூஜை பொருள் எடுத்துன்னு
0: வராங்க. ஆமாப்பா, அவங்கள பார்த்து அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா.
1: சரிங்க ஐயா. அம்மா வணக்கம், நாங்க இந்த பனமலை மலை கோயில சுத்தி பார்க்க வந்திருக்கோம். நீங்க சாமி தரிசிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை பத்தி, இந்த கோயிலை பத்தியும் சிவனை பத்தியும் ஒரு செய்திகளை இருந்தா சொல்லுங்களாமா.
2: என் பேர் பாக்கியலட்சுமி. பனமலை நாங்க காலகிரீஸ் கோயிலுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக வந்தோம். போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதை வீழ்ந்துட்டேன். அதனால காலகிரீஸ் கோயில்கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சது நடக்கும், அதனால வந்தேங்க. அது மாதிரி அப்புறம் பிரதோஷம்லாம் வருவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு விளக்கு போட்டு போவோம், நினைச்ச காரியம் நடக்கும். ஐயாவா அம்மா வந்து பாத்துட்டு போனா உடம்பு கை கால் மாதிரி இருக்கும்.
0: நாம பாதி தூரம் வந்துட்டோம்.
1: ஆமா,
0: இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா. இந்த படி மாதிரி மலையை வெட்டி வெட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுல பாத்து பத்திரமா ஏறி வாப்பான். பக்கத்துல எல்லாம் பாருப்பா, நிறைய குரங்கு கூட்டம் எல்லாம் இருக்குது.
1: ஏதாவது
0: ஒண்ணுன்னா வந்து குரங்கு வந்து புடுங்கிடுச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சாப்பிடுற பொருளை நீ மட்டும் இல்ல, பொதுவா இந்த மலைக்கு யார் வந்தாலும் குரங்குக்கு நம்ம வந்து குடுக்கணும்னு நினைச்சு வந்து குடுக்கறதுன்னா குடுக்கலாம். பட் நாம சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு வந்ததா இருந்தா நம்ம பாதுகாப்பா எடுத்துட்டு போகணும்ப்பா.
1: ஐயா, உங்ககிட்ட அந்த மாம்பழம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் பத்திரமா வச்சுங்க.
0: நிச்சயமாப்பா, நான் பா வெளியிலே தெரியாத அளவுக்கு பைய எப்படி இறுக்கமா பிடிச்சு
1: வச்சிருக்கேன்.
0: சரி, நம்ம மேல ஏறலாமா?
1: ஆமா, மேல ஏறலாம் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியா இந்த படிக்கட்டு அழகா வெட்டி வெட்டி வெட்டி வழுக்காத அளவுக்கு அழகா பண்ணிக்கிறாங்க ஐயா?
0: நிச்சயமாப்பா, இப்ப நம்ம ஓரளவு நெருங்கி வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு பெரிய சொனை, அதுக்குள்ளார பாறைக்கு நடுப்புற எவ்வளவு அருமையான தண்ணி நிக்குது பாருப்பா.
1: நம்ம உருவமே அழகா தெரியுது அந்த தண்ணியில.
0: ஆமாப்பா, இந்த தண்ணியை தான்ப்பா கோயிலுக்கு மேல எடுத்து பயன்படுத்துறாங்க.
1: ஓஹோ, எல்லாத்துக்கும்.
0: ஆமாப்பா, அந்த காலத்திலேயே இயற்கையாவே இந்த மாதிரி அமைஞ்சிருக்குப்பா.
1: ஆமா, தண்ணி கீழே இருந்து எப்படி எடுக்க முடியும்? அப்ப இதுல இருந்தே எடுத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம கோயில நெருங்கிட்டோம்.
1: ஐயா, கொஞ்சம் நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம், எங்க நெருங்குறோம்? கோயிலேதான் இருக்குது.
0: வந்துடுச்சுப்பா, இப்ப நாம மேல வந்துட்டோம்ப்பா. முன்வாசல் மண்டபம், அப்புறம் சுற்று மண்டபம், கர்ப்ப கிரகத்துக்கு முன் உள்ள மண்டபம், இப்படி 55 தூண்கள் கொண்ட இந்த மண்டபத்தெல்லாம் அந்த காலத்துல 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னன் எப்படி கட்டினாருன்னு நினைச்சு பார்த்தாவே ஆச்சரியமா இருக்குப்பா.
1: பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்குது.
0: ஒரு பெரிய கோயிலுக்குள்ள மண்டபத்தை எல்லாம் மலை மேல கொண்டு வந்து 55 தூண், இந்த ஒரு கருங்கல் தூண ஒரு யானை தூக்குனா கூட தூக்க முடியாது இருக்கு.
1: எப்படி அங்க தரையில இருந்து இந்த இவ்வளவு தூரம் மலை மேல தூக்கி வந்திருப்பாங்க?
0: ஏன்னா ஒரு யானை கூட இந்த மலைக்கு எல்லாம் ஏறி எல்லாம் வர முடியாது.
1: வர முடியாது.
0: அப்ப மனிதர்களை வச்சுதான் இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய தூண்கள், 55 தூணை நிப்பாட்டி அதுக்கு மேல கல் மண்டபத்தை அமைச்சு வந்து இந்த முன்வாசல் மண்டபம், வந்து கர்ப்பகிரகத்துக்கு மண்டபம், அப்புறம் அதுல ஒரு பெரிய கோபுரம், கைலாசநாதர் கோயில் கோபுரம் மாதிரி கோபுரம். இப்ப எப்படிப்பா இதெல்லாம்?
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஐயா.
0: ஆமாப்பா, எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க.
1: ஐயா, நம்ம கார்ல இருந்து வரும்போது நீங்க காட்டுனீங்களே அதோ கோயில் மலை மேல ஏதோ சின்னதா இருக்குன்னு பார்த்தேன், இங்க உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது பெரிய திருவண்ணாமலை இருக்கிற மாதிரி இருக்குதா.
0: ஆமாப்பா, அதான்ப்பா ஆச்சரியத்திலயும் ஆச்சரியமா இருக்குப்பா.
1: ஆமா ஐயா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம். எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். குரல் வண்ணம் தாமரைக்கண்ணனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், செழியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகிய

0: அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். காத்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:30, 14 நொடி. நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அற்பா கேட்கலாம். தொடக்கமாக வானத்தின் மீதில் என தொடங்கும் திரு அற்பா.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பண பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பண பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்தார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லுனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2 இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3 இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23 தேதியும், இரண்டாவது போட்டி வரும் 25 தேதியும், மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில்

0: பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: மண்ணிலே வானம் தெரிந்திருக்குமோ? புதிய மலர்ச்சி கண்ட மோகத்தை உச்சி மூந்த ஞானசீலன் ஓகே சொல்லி பூக்கோப்பையில் ஊற்றிய மதுவை பாதி சுவைத்து மீதி பாதியை தர்ம நியதிப்படி ரேவதிக்கு வழங்க ரேவதியை தேடினார். ரேவதி ஞானசீலன் நேரமான நல்ல நேரத்திலே என்ன தேடுகிறாளாம்? ஆறுயிர் ரேவதியை கைகளை பிடித்து இழுத்து நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி அணைத்து கொண்டு எச்சில் மதுவை அவள் வாயில் சொட்டு சொட்டாக ஊற்றினார். ஆப்பிள் கண்ணங்களிலும் கொவ்வைக்கணி உதடுகளிலும் மாற்றி மாற்றி முத்தங்களை பதித்தார். வெளிச்சத்தை இருட்டாக்கிட்டு நாம ரெண்டாவது முதலிரவை கொண்டாடினால்தான் நாம தொடங்க போற புது வாழ்க்கைக்கு புதுமையான பொருள் கிடைக்கும், இல்லையா கண்ணே கண்மணியே? கெஞ்சியும் கொஞ்சியும் கண்ணடித்து கண்களை சிமிட்டினார் ரேவதியின் ஞானசீலன். நீங்க பேசுறது உண்மைதான் தான், இனிமே நீங்க போய் பேச மாட்டீங்க. மது சாஸ்திரத்துக்காக துளி மிச்சம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிடுங்க. இந்தா ஒரு நொடியில் நான் வந்துடுறேன் என்று சொல்லி அன்பின் பிடியில் நின்றும் திமிரி விடுதலை பெற்றாள். அவளை அவ்வளவு லகுவிலே விட்டு விடுவாரா? இனிமேல் உன்னை விட்டுட்டு ஒரு கணக்கு கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. முந்தானை தப்பிவிட்டால் என்னவாம்? தாலி அகப்பட்டு கொண்டது. மறு வினாடியில் ரேவதி பெண்ணே அழுதியா என்ன என்று உடல் அதிர உள்ளம் அதிர கேட்டார் ஞானசீலன். இது ஆனந்த கண்ணீர் என்று சமாதானம் படித்த பின் மீண்டும் விடுதலை அடைந்தாள். நகர்ந்தவள் நின்றாள். கண்ணீர் பெருகியது. கொண்டவரை உயிர் கொண்டவரை மீண்டும் மீண்டும் பார்த்தாள். இதோ வந்துடுறேன் என்று விடை பெறுகிறாள். கண்ணீர் மாத்திரம் விடை பெறவில்லை. ஞானசீலனின் அழகான கண்கள் மேலும் சிவந்தன. அடுத்த 5வது வினாடியில் கைத்துப்பாக்கி வெடித்த சத்தம் எதிரொலித்தது. வானத்து தேவதைக்கு இந்த பொல்லாத மண் கசந்து விட்டதோ? நெஞ்சு வெடிக்க கதறினார் ஞானசீலன். ரேவதி தனக்குத்தானே சமர்ப்பித்து கொண்ட இரத்த காணிக்கையில் சல்லாபமாக சாய்ந்து கிடக்கிறாள். செக்கச் சிவந்த உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. ரேவதி வீரிட்டு அலறியவராக அவளை அலுங்காமல் குலுங்காமல் வாரி எடுத்து தன்னுடைய மடியில் கிடத்திக் கொண்டார் ஞானசீலன். அவசரப்பட்டுட்டியம்மா அழுது புலம்பினார். புலம்பி புலம்பி அழுதார். ரேவதியின் அழகான கண்கள் அழகாக திறக்கின்றன. அத்தா என்னை பாருங்கள். இப்போ அந்த ரங்க சுத்தியோடு சொல்லுங்க, நான் யாரா? குறும்பு புன்னகையுடன் வினவினாள். நீ என்னோட ரேவதி ஞானசீலன், டாக்டர் ரேவதி ஞானசீலனாக்கும். ஞானசீலன் கதறினார், அலறினார். மார்பு தாலி இரத்த சிலுவை என நிர்மூலமாக தரிசனம் தந்தது. ரேவதிக்கு ஆற்றாமை மேலிட்டிருக்க வேண்டும். ஓய்ந்து போய்விட்ட கைகளை உயர்த்த முயன்றாள். ஞானசீலனின் கண்ணீரை துடைக்கவா? முடியவில்லை. ஒட்டி கிடந்த உயிரின் மூச்சை பிரயத்தனப்பட்டு உள்வசமாக தாங்கிக் கொண்டாள். உதடுகளில் இரத்த வரிகள் கசிந்தன. சத்தியமா சொல்றேனுங்க அத்தா, இப்பத்தான் என் மனசு உண்மையிலேயே சமாதானப்பட்டுச்சுங்க. இந்த அளவுக்காச்சும் எனக்கு ஆறுதல் கிடைச்சதே, அந்த மட்டுக்கும் நான் கொடுத்து வச்சவதான். என்ன பாருங்களேன், நான் துளியானும் அழறேனா?

0: என்ன மாதிரி நீங்களும் சமர்த்தா அழாமல் இருங்கத்தா. இந்த மக உன்னதமான நிம்மதியோட நாம் புறப்படட்டுங்களா? நமக்கா பாக்கியவதி என்ன உயிராலும் உள்ளத்தாலும் ஆத்மாத்தமாக நேசிச்சு புண்ணியவான் ஞானசீலனை நெஞ்சில் சுமந்துட்டு பூவோடும் பொட்டோடும் உங்கள் கிட்டேருந்து விடைபெற கொடுத்து வச்ச நான் புண்ணியவதி தான். பேச்சை நிறுத்தி கொண்டதோடு நின்றிருக்கக்கூடாதா ரேவதி? மூச்சும் நின்று விட்டதே தெய்வமே தாயே, என்னோட கண் திறந்தப்ப நீ கண்ணை முடிக்கிட்டா எப்படி? இந்த அநியாயம் தெய்வத்துக்கே அடுக்காதே. கண்ணை திற ரேவதி, கண்ணை திற. கண்கள் திறக்கவில்லை ரேவதி ரோஷக்காரி. கண்ணே ரேவதி, கோபப்பட்டுடாத, கோச்சுக்கிடாத. அம்மாடி ரேவதி ஞானசீலன், இந்த மண்ணில் நீ இல்லாமல் போனப்புறம் நான் இருந்து என்ன பையன்? உன்னோட நானும் புறப்படுறேன். அப்போ தான் நமக்கு நாமே விதியாகி வினையுமாகி விளையாடிக்கிட்ட நம்மளோட வாழ்க்கை விளையாட்டுக்கு உண்மையான அர்த்தமும் கிடைக்க முடியும். கீழே கிடந்த துப்பாக்கியை கையில் எடுத்தார். மீண்டும் அது ஒலித்தது. அதோ ஞானசீலனின் ரேவதியும் ரேவதியின் ஞானசீலனும் பளிங்கு தரையிலே ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆம், தயவு செய்து யாருமே அந்த விசித்திர தம்பதியை எழுப்பி விடாதீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: நேயர்கள் கவனத்திற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விளம்பரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
7: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
6: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
8: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். இந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவும் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல இணையதளமா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொது வெளியா கூட இருக்கட்டும், பெண்களோட கண்ணியத்துக்கு சவால்கள் வந்துகிட்டேதான் இருக்கு. பல நேரங்கள்ல அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு என்ன தீர்வு, எங்க போகணும், சட்டம் நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஷோல இந்த ஒரு டாபிக்க கொண்டுட்டு வந்திருக்கோம். பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன உரிமைகள் கொடுத்திருக்கு, நமக்கு தெரியாத ஆனா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய சட்டப்பிரிவுகள்லாம் என்னென்ன, சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ பெண்களுடைய கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம். சோ அந்த வகையில முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அடிப்படை உரிமைகள்லாம் என்னலாம் மேம்?
1: ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க மேம், பெண்களுக்கு அடிப்படை உரிமையா ஆர்டிகல் 14, 15, 19, ஆர்டிகல் 21, 21A இந்த அரசியலமைப்பு சட்டத்திலலாம் பெண்களுக்கு அடிப்படையா உரிமை இருக்குன்றத பேசிக்கா சொல்லியிருக்காங்க மேம். சாதாரணமா இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம், ஆண்களுக்கும் சமம், பெண்களுக்கும் சமம். ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணி அப்படியே இருந்துடக்கூடாது, இல்லை ஒரு பெண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க முன்னாடி வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்தது தான் மேம் மத்த சட்டம் எல்லாமே. அவங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் உருவாக்கவும் உரிமை உண்டுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க.
0: ஓகே.
1: ஆர்டிகல் 14ல வந்து சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம், அது பெண்ணா இருந்தாலும் சமம், ஆணா இருந்தாலும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 15ல வந்து ஒரு ஜாதியோ ஒரு மொழியோ ஒரு பிறந்த இடத்த வச்சோ ஒரு பெண்ணையோ ஆணையோ யாரையுமே அப்படி ஒரு வேறுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேம். ஆர்டிகல் 19ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆகிறதுக்கு பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்னே தனியா ஒரு ஆர்டிக்கலே இருக்கு மேம், பெண்களுக்கு அடிப்படையா நிறைய ஃப்ரீடம் தரணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்காவே இருக்கு மேம்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்கள் அவங்களோட உரிமைகளையும் சுய மரியாதையையும் கண்ணியத்தையும் சட்டப்பூர்வமா எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கலாம்ன்றத பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன break.

0: मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆர்டிகல் 14 படி பார்த்தோம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமா எதனால சட்டங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்க.
2: உடனே பெண்கள் எல்லாரும் முன் வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்றது கிடையாது மேம். சில பேர் தயக்கத்தோட இன்னமும் பின்தாங்கி இருக்கிறாங்க. அவங்களும் முன் வந்து நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வந்து முன் வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க, அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவாங்கன்றதுக்காக ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்தது.
1: ஓகே மேம். ஸோ பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கம் பயம் இதெல்லாம் விட்டு வெளியில தைரியமா வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமா சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களோட கண்ணியம், அதாவது டிக்னிட்டி ஆஃப் எ விமன் அப்படின்றது எப்படி வரையறுக்கப்படுது?
2: ஒரு பெண்ணை வந்து உடல் ரீதியாலும் சரி, மன ரீதியாலும் சரி, வார்த்தையாலும் சரி, எந்த விதத்திலையும் ஒரு பெண்ணை வந்து கண்ணியத்தோட தான் நடத்தணும். அதில் எந்த விதத்திலையும் அவங்கள வந்து மரியாதை குறைவா நடத்தக்கூடாதுன்றதே ஒரு பேசிக்கான ஒரு சட்டம் தான். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது ஆண் தானே இல்லை, ஒரு பெண்களுமே பெண்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாரும் யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்றது ஒரு பேசிக்கானது.
1: சோ பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு சட்டங்கள் இருந்துமே குற்றங்கள் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க
2: மேம்? ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலையும், சட்டம்னு வந்துட்டாலும் கேஸ் கோர்ட்னு அலையணும் வரணும்ன்றதுனாலையும், இல்ல பாத்துக்கலான்ற ஒரு தைரியமும், சட்டத்தை எப்படி வேணாலும் கடத்திட்டு போகலான்ற இதுல வந்து மேலும் மேலும் நடந்துகிட்டேதான் இருக்கு பிரச்சனை. அது தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சட்டமும் கொண்டு வந்தாலும் இன்னமும் ரொம்ப உள்தாங்கி இருக்கிற பெண்களுக்கு இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ உரிமை இருக்கு நம்மளுக்கு வெளியில வரணும், பேசணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இன்னமும் ஒரு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிற உமனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கிற உமன்ஸும் சரி, கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அவங்களோட இதுதான் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் ஸோ டிபெண்டாக இருக்கிறாங்கன்றத எடுத்துக்கிட்டு இன்னும் நிறையா ப்ராப்ளம்லாம் வருது. அது நடந்துகிட்டே இருக்கும். அது உமன் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா டிபெண்ட், யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஃப்ரீடமா இருக்கணும். இண்டிவிஜுவலா ஒரு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஒரு செகண்ட் அவங்கள யூஸ் பண்ணிக்கவோ, நம்மளை சார்ந்துதானே இருக்கு, அவளை என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னும் போது உமன் வந்து ஒரு மென் கிட்ட டிபெண்டா இருக்காங்கன்ற ஒரு நேச்சர்னாலதான் மேம் அது அதிகமா இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அது கட்டுப்படாம நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அது தான், பேசிக்கா அதுதான் மேம் காரணம். ஒரு பெண்ணை வந்து அடக்கிட முடியும்ன்றத தாண்டியும் மேம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த குற்றங்கள் மேலும் மேலும் அதிகரிச்சு போகுதே தவிர, இவ்வளோ சட்டம் அவங்களுக்கு இவ்வளோ பயங்கள் இருந்தும் அவங்களால இந்த எல்லாத்துல இருந்தும் முழுமையா வெளிவர முடியல.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ உரிமைகள்லாம் என்னலாம?
1: காவல் நிலையம் ஒரு பெண் போறாங்கன்னும் போது அவங்களை மரியாதையா ட்ரீட் பண்ணணும்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். அது சட்டத்திலயும் சொல்றாங்க, அவங்கள மரியாதையா நடத்தணும், இழிவுபடுத்தி எந்த வார்த்தையும் கேட்க கூடாது, பேசக்கூடாது, நடத்தக்கூடாது. அப்படி அவங்கள பரிசோதனை செய்யணும்னா கூட ஒரு பெண் காவலர் கூட இருந்துதான் பண்ணணும். ஒரு அவங்கள விசாரிக்கணும், அவங்க கிட்ட வாக்குமூலம் கேட்கணும், பேசணும்னாலே ஒரு பெண் காவலர் கூட இருக்கு.

பண்ணும். ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடக்குதுன்னும் போது அதுக்கான சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பெண்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டியும் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல உரிமையா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதை எடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது. அவங்க அதை எடுத்து விசாரிச்சு அதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் அவங்க மாற்றி கொடுக்கலாம். அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கோ அவங்கள கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்றதுக்கோ கண்டிப்பா ஒரு

0: அதுக்கப்புறம் அவங்க மாற்றி கொடுக்கலாம், அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கோ அவங்களை கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்றதுக்கோ கண்டிப்பா ஒரு மரியாதையோட நடத்தணும். மரியாதை இல்லாமலோ தரைக்குறைவா வார்த்தையாலேயோ அவங்கள நடத்தக்கூடாது. பெண்ணை ஒரு சாட்சியா கூட்டிட்டு வரணும்னு கூட மரியாதையா தான் நடத்தணும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒர்க்கிங் பிளேஸ்ல அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒரு காலேஜில் ராகிங்கிறது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துன்புறுத்துற விதமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக காவல் நிலையத்தை அணுகலாம். அது உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனும் தனியாக அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனே அதிகமாக இருக்குது. அவங்க முன் வந்து அவங்க பிரச்சனையை சொல்லணும், அவங்க அதுலேருந்து வெளி வரணுன்றதுக்காக இந்த விதத்தெல்லாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம் அப்படின்னு சொல்லி உருவாகி இருக்குங்க.
1: ஓகே, ஸோ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணுன்ற ஒரு கம்பல்ஷன் எதுவும் இல்லை மேம். அருகாமையில் எந்த காவல் நிலையம் இருக்கோ அதில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
0: அருகாமையில் இருக்கிற எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் கொடுக்கலாம். அவங்க ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக வேண்டும், அவங்களுக்கு போய் சொல்லணும் பேசணும் அப்படின்னும் போது உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அவங்களுக்கு உரிமை இருக்குது, எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷனும் சரி கோர்ட்டுக்கும் சரி ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது உண்டு. அதுக்காக அதை எதிர்பார்த்து அவங்க இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அவங்க கிட்டக்க இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னாலும் அவங்க அதை விசாரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்புவாங்க.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு காவல் நிலையத்தில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எதனால் இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சட்டத்தில் சொல்லியிருக்கணும்?
0: ஒரு பயம் பதட்டம் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு இந்த சட்டம் இருக்கு, உரிமை இருக்கு. இந்த மாதிரி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் உங்களை நாங்க இப்படியெல்லாம் மரியாதையா தான் நடத்தணும்ன்றதுக்கு சட்டமும் உங்களை ஒரு கம்ஃபர்ட்ல இருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவும் உருவாகி இருக்கு. தைரியமா இருக்கணும், பேசணும், வரணும், அந்த பிரச்சனையிலிருந்து மேலும் மேலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி வெளியில உள்ளவங்களுக்கோ சுத்தி உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா, அதுவும் பேரண்ட்ஸ் முக்கியமா வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு கௌரவம் அந்த மாதிரி சொல்றதுனால நம்மளோட ஒரு வருத்தம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலலாம் கொஞ்சம் பெண்கள் இன்னமும் முன் வந்து சொல்ல தயங்கிட்டு தான் மேம் இருக்காங்க.
1: ஓகே மேம், ஸோ பெண்கள் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க எதனால பயப்படுறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை வெளியில சொல்ல ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காரணங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. அண்ட் நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அடி போ ஒரு சின்ன பிரேக்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா உடனடியா அருகாமையில இருக்கக்கூடிய எந்த ஒரு காவல் நிலையத்துக்கு

0: போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சோ அதுதான் அந்த 0 FIR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த 0 FIR பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: பிரச்சனை நடக்குதுன்னும் போது அது FIR போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ப்ராப்பரா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேம் போக முடியும் அது. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து ஸ்டெப் எடுத்து வந்து அப்படின்னு கூட அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷனை எடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கூட அது FIR அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இல்லை FIR இல்லாமலே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது தான் மேம் 0 FIR அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு கொடுப்பாங்க, அவங்களே அனுப்பி வைப்பாங்க.
0: ஓகே, ஸோ நான் எந்த காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்களே சம்பந்தப்பட்ட காவல்
1: நிலையத்துக்கு அனுப்பி வச்சு மேற்கொண்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவோ இல்லை சட்டப்பூர்வமாக அணுகிறதுக்கும் அவங்க உதவுவாங்க.
0: ஓகே மேம், ஸோ பிரச்சனைகள் ஏற்படுறப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு போய் தான் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா, இல்லை அதுக்கு போகாமல் கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வழிவகை இருக்கா?
1: கண்டிப்பாக மேம், அதுக்காக ஆன்லைனில் ஆப் நிறைய அரசாங்கமே கொண்டு வந்திருக்கு மேம். கவர்மெண்ட் ஆப்பே இருக்கு மேம், SOS அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்றதுக்கோ இல்லை அன்டைமா நம்ம நைட்டு வரணும் போது ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணா போதும் ஒரு இன்டிமேஷனை முக்கியமானவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆப்பும் இருக்கு. அது தாண்டியும் நிறைய வெப்சைட் இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்கு மேம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. இல்லை ஃபோன்ல வந்து பெண்களை வந்து இழிவா பேசுறதோ அந்த ரிலேட்டடா இல்ல அவங்கள போட்டோ மார்பிங் பண்றதோ ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணும் போது சைபர் கிரைம்லயே நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்ல நம்ம ஆன்லைன்லயே ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது எல்லாமே ரொம்ப பாதுகாக்கப்படும், எல்லாருக்கும் தெரியாது, அதனாலையும் பயப்பட வேணாம். அவங்களோட சொல்ற கம்ப்ளைண்ட்டோ அவங்க கொடுக்குற FIR போட்டோஸோ வீடியோஸோ எல்லாமே ஒரு பாதுகாக்கப்பட்டு ஆக்ஷன் எடுக்கப்படுமே தவிர வெளிப்படையா எல்லாருக்கும்
0: தெரியாது.
1: போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நோட்டிபிகேஷன் போகும், நம்ம நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியோ இல்லை நம்ம அட்ரஸோ நேம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத பொறுத்து வீட்டுக்கே வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு விசாரிப்பாங்க.
0: ஓகே மேம், ஸோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக். இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் L. Subbulakshmi அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள், சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ காவல் நிலையம் போகாம நம்ம ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மொபைல் போன் அப்படின்றது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ ஒரு 17 இயர்ஸ் அண்டர் 18ல இருக்கிறவங்க, ஒரு 17 இயர்ஸ் இல்ல 16 இயர்ஸ்ல இருக்கிறவங்களாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க ஏதோ சொல்றதுக்கு பயந்துகிட்டு அப்படின்னா, அதெல்லாம் வந்து இதுல பாசிபிலிட்டி இருக்கா அதுக்கு?
1: ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதோ ஒரு வெப்சைட் ஆன்லைன் ஏதாவது யூஸ் பண்ண வேணான்றது இருக்கு மேம். அது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொன்னால் நல்லா இருக்கும். அவங்க அதை சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க கரெக்டாக இருக்கும். இவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாலுமே திருப்பி ஸ்டெப் எடுக்க எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ பேரண்ட்ஸே எப்படின்னு முழிப்பாங்க. அதனால பேரண்ட்ஸ் நாலேஜோடு பண்ணும் போது அது சரியாக இருக்கும். இன்னும் பேரண்ட்ஸ்க்கு எந்த நாலேஜுக்குமே தெரியாம போயிடும் மேம். ஏற்கனவே பஸ்

0: ரொம்ப பயந்து தான் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது இன்னும் பேரண்ட்ஸ் கிட்டே ஒரு விளக்கிற அவங்க என்னால எல்லாம் முடியும் பாத்துக்கிறேன்ற
1: ஒரு டிஸ்டன்ஸும் வந்துடும்
0: கண்டிப்பாக. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பேரண்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்கும் போது அது கரெக்டாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கும், சரி அம்மா பார்த்துப்பாங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும் அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வரத்துக்கும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லாமலையும் ஒரு தைரியமும் கொடுக்கும்.
1: ஓகே, ஸோ பேரண்ட்ஸோட கைடன்ஸோட அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து
0: கொடுக்கலாம்.
2: ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சில விஷயங்கள் என்னெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நீங்க சொல்லி இருந்தீங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க, ஒரு பெண்ணை கைது செய்யறப்போ காவல்துறை பின்பற்ற வேண்டிய சட்ட விதிமுறைகள் என்னென்னலாம் இருக்கு மேம்?
0: ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணணும் போது காலையில 6 மணிக்கு மேல தான் பண்ணணும், சாயந்தரம் ஒரு பொழுது சாயறதுக்குள்ள 6 மணிக்குள்ள அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதை மீறியும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி அரெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னும் போது மெஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட அவங்கள கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படியே அரெஸ்ட் பண்ணணும்னாலும் ஒரு பெண் காவலரோட தான் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணணும், அவங்க ஃபேமிலிக்கு இன்டிமேட் பண்ணணும், நாங்கள் இந்த காரணத்தினால அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு டெஸ்ட் பண்ணாலும் பரிசோதிச்சு பார்த்தாலும் அது ஒரு பெண் காவலர் எல்லாத்துக்கும் கூட இருக்கணும். அவங்கள விசாரிக்கும் போதும் சரி அவங்க கிட்ட வாக்குமூலம் கேட்கும் போதும் கண்டிப்பா பெண் காவலர் இருக்கணும். அவங்க கிட்டயும் இழிவா பேசவோ கேட்கவோ நடத்துறதோ கண்டிப்பா கூடாதுன்றது சட்டம் ரொம்ப ஆழமா சொல்லப்படுது.
2: ஓகே மேம், சோ ஒரு பெண்ணை கைது பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க மேம்?
0: அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள டைரக்டா ஜெயில வைக்கிறதோ கஸ்டடியில வைக்கிறதோ வைக்க முடியாது மேம். மெஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட மட்டும்தான் அவங்க வந்து ஜெயில வைக்கிறதோ கண்டிப்பா மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு 15 days அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க பெயில் எடுக்கிறதோ அவங்க குற்றவாளி இல்லை அவங்க அதை நிரூபிக்கிறதுக்கான நேரமும் அதுக்கப்புறம் தான் மேம் இருக்கும். அரெஸ்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பர்மிஷனோட தான் பண்ண முடியும். அப்படியே அவங்க அரெஸ்ட் டக்குன்னு பண்ணாலுமே மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள ப்ரொசீட் பண்ணணும்.
2: ஓகே மேம், சோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து காவல் நிலையத்துல ஏற்கப்படல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்?
0: கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னும் போது அது ரிசீவ் பண்ணலை அப்படின்னும் போது எஸ்பி ஆஃபீஸில் கூட அவங்க அடுத்த ஸ்டேஜில் அவங்க எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் கன்சிடர் பண்ணலை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னும் போது அவரை வழக்கறிஞர்கள் மூலியமாக ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு அது பேர் மேம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நம்ம மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் பெட்டிஷன் கொடுத்து அது மூலியமாக அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை எஸ்பி ஆஃபீஸ்லேயோ கூட அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணாமல் இருக்க முடியுமே தவிர மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக வருதுன்னும் போது அது கண்டிப்பாக எடுக்கப்படும், நிராகரிக்கப்படாது மேம்.
2: ஓகே மேம், ஸோ நேயர்களே இன்னைக்கு நம்ம ஷோவில் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுப்புலட்சுமி அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து சொல்றோம் இல்லையா, இலவச சட்ட உதவி. சோ இது வந்து பெண்களுக்கு கிடைக்குதா, இது எப்படி வந்து அவங்க பெறலாம், அதை பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா இருக்கு மேம். இப்போ நம்ம புதுச்சேரியிலயோ தமிழ்நாட்டிலயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீகல் எய்டு இருக்கு மேம். அது மூலியமா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலையும் உண்டு, தமிழ்நாட்டிலையும் உண்டு, அது ஸ்டேட் லெவல்லையும் உண்டு மேம். அவங்களுக்கு நிறைய கமிஷன் கூட உண்டு, ஸ்டேட் லெவல் கமிஷனும் உண்டு. பெண்கள் அவங்க உரிமையை சொல்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கான உரிமை கொடுக்கறதுக்கே நிறைய கமிஷன்லாம் உருவாகி இருக்கு மேம். அவங்க அப்படி ஒரு உதவி இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, அதனால அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்றத தடுக்கிறதுக்காக தான் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு வந்துச்சு. அந்த அத்தாரிட்டி கிட்ட அணுகினா அவங்க ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு அவங்க அந்த கேஸ் கொடுத்து அது அந்த கேஸ் அதுக்கப்புறம் நடத்தப்படும். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டி கிட்ட அவங்க அணுகி அவங்க பிரச்சனையை சொல்லும் போது அவங்க அதுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு அந்த கேஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதை முடிச்சு கொடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அது என்ன கேஸ் என்ன ஸ்டேஜ் ஆச்சு அந்த வழக்கறிஞரும் அதோட ரிப்போர்ட்டை கண்டிப்பா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்படி கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அது அரசாங்கம் கொடுக்கும் மேம் வழக்கறிஞருக்கான சேலரியை. பாதிக்கப்பட்ட உமன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால அவங்க நம்ம வந்து காசு இல்லாம கொடுக்குறோம், நம்மளுக்கு சரியா பண்ணுவாங்களான்ற ஒரு பயமும் இருக்க வேண்டாம். அவங்க அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் மேம் ஒரு லீகல் அத்தாரிட்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க.
0: ஓகே மேம். இப்போ ஃப்ரீ லீகலைஸ் சர்வீஸ்ல வந்து எனக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட்ல வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இல்ல எனக்கு அதுல வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணலாம்?
1: கண்டிப்பா திரும்பவும் நம்ம வந்து லீகல் அத்தாரிட்டி சர்வீஸ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, அவங்க சரியா பண்ணல, அவங்களோட ரிப்போர்ட் என்னவோ அதை கைப்பட எழுதி ஒரு மனுவா கொடுக்குறாங்க நம்ம போது அதை அவங்க பரிசீலனை பண்ணி வேற வழக்கறிஞரிடம் மாத்தி கொடுப்போம்.

0: ஓகே மேம். ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து இதுல பாதுகாக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்களுடைய ரோல் என்ன மேம்? ஆக்சுவலா
1: ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பெண்களை பாதுகாக்க சட்டம் இருந்தாலும் ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கமிஷனா உருவாக்குனாங்க மேம். ஹெல்ப்லைன் கூட உண்டு மேம். 24 hours வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு நேஷனல் கமிஷன்லையும் சொல்லலாம். ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னும் போது அதனால திரும்ப ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, அது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கவோ ஒரு ஆக்டை கொண்டு வரத்துக்கோ இவங்களால பரிசீலனை கூட செய்ய முடியுமா கவர்மெண்ட் கிட்ட? அந்த அளவுக்கு ஒரு பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறாங்க, எப்படி அவங்க பாதிக்கப்படுகிறாங்க, அதுலேருந்து தடுக்க உரிமை உண்டு கமிஷனா உருவாக்குனாங்க மேம்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: நேயர்கள் கவனத்திற்கு 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் குறித்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பால்வினை மற்றும் தொழுநோய் மருத்துவத்துறை தோல் மருத்துவம் உதவி பேராசிரியர் டாக்டர் சண்மதி சேதுமாதவன் நேயர்கள் சந்தேகங்களுக்கு நேரலில் பதிலளிக்கிறார்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக இதே கனி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, சாய்பாபா குரல்களில் வரும் பாடல்.

Thank you.

2:20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இணைவை. அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் இருவல்லவர்கள்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

2:25:24 நொடியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்று நினைவே. அடுத்து நம் நாடு திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எல்ஆர் அஞ்சலி குரல்களில் வரும் பாடல்.

இரு கோடுகள் திரைப்படத்திற்காக பி. சுசிலா ஜமுனராணி குரல்களில் வரும் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் செகுமுள்ளியில் 83 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை.

0: தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை அதிகபட்சமாக தொண்டியில் 40.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மற்றும் நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி, அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார், வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா அரோடா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने जकार्ता में इंडोनेशिया के राष्ट्रपति प्राबोवो सुबियांतो के साथ प्रतिनिधिमंडल स्तर की वार्ता की. बैठक में द्विपक्षीय संबंधों के सभी पहलुओं की समीक्षा की गई और दोनों देशों के बीच व्यापक रणनीतिक साझेदारी को नई गति प्रदान की गई. प्रधानमंत्री ने जकार्ता में इंडोनेशिया के राष्ट्रपति प्राबोवो सुबियांतो के साथ

நேரம் 3:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தெலுங்கு மொழி திரைப்பட பாடல்கள். ரக்ஷசுது என்ற திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 3:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.

அடுத்ததாக சங்கரி நீவி என தொடங்கும் சுப்புராய சாஸ்திரி கிருதி பேகடா ராகம் ரூபகதாளம்.

நிறைவாக பஞ்சாப் சத்பீட ரூபிணி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிகர் கிருதி தேவகாந்தார ராகம் ஆதிதாளம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 4:02.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ திருமலா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வளர்ச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், பானுப்ரியா, சாந்தி பிரியா, ராஜேஷ், எஸ் எஸ் சந்திரன், சார்லி ஆகியோருடன் பலர், இசை இளையராஜா,

0: தம்பி பார்த்திபா, அப்பா நீ சொல்ல ஊர் வந்துருச்சுப்பா. அட்டேங்கப்பா கில்லாடி பண்ணி தூர் கிளப்புற.
1: காதல்
0: அம்மா

0: வச்சா எங்க தர தப்பாது.
1: தேவி தேவி, ஐயோ கடவுளே, என் மகளை இப்படி கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்களே.
0: என்னமா பாக்குற, உங்களை இப்படி சித்திரவதை பண்ற அதே பாவியாலதாமா நான் காதலிச்சு கட்டுவானு பறி கொடுத்தேன், அதனாலதான் இந்த துணிச்சல். நீ குடிமா,
2: தண்ணி குடுக்காத.
3: யாரு
2: குரல் புதுசா இருக்கு?
3: ஆளே புதுசுதான். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க?
2: பயங்கரமான தப்பு செஞ்சிருக்காங்க. இவங்க காதலிச்சிருக்காங்களே, இந்நேரம் கண்ட துண்டமா வெட்டி கழுகுக்கு தீனியா போட்டுக்கணும், அழகா இருக்காங்களேன்னு கட்டி போட்டுருக்கோம்.
3: என்ன அது அநியாயமா இருக்கு? காதலிக்கிறது குத்தமா. நீங்க கும்புற தெய்வம் முருகன் வள்ளிய காதலிக்கலாம், தன்னை ராதாவை காதலிக்கலாம், கடவுளே காதலிக்கலாம், மனுஷன் காதலிக்கிறது தப்பா?
2: தப்புதான். இது எங்க கட்டளை.
3: கட்டளை போட்ட எரும மாடு யாரா?
2: முதலாளி விரல் அசைச்சா போதும். அவரு விரல் அசைச்சா போதும்.
3: எவன் விரல் அசைச்சாலும் விரல ஒடிச்சு நாய்க்கு போட்டுருவேன்.
4: கயத்தை தொட்ட கைய வெட்டிடுவேன். ஜாக்கிரதா,
3: கைய வெட்டிடுவியா?
2: உன்னத்தான் வீரன் நினைச்சுட்டு இருந்தேன். நீங்க அடி வாங்கிட்டு வந்துட்டியே. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா.
0: நீங்க செஞ்ச உதவி நாங்க மறக்கவே மாட்டோம்.
2: நீ யாருப்பா?
3: நான் உங்கள்ல ஒருத்தன். ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன். ஒரு தனி மனுஷனுக்காக நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க பயந்தா அவன் முதுகுல பல்ல கேருவான், குனிஞ்சுகிட்டே இருந்தா குட்டிக்கிட்டே இருப்பான். தைரியமா இருங்க, போங்க போங்க.
2: ஊருக்கு
5: வர தம்பி.
0: உடம்பு எப்படி இருக்கு?
3: அதான் முதலே சொல்லிட்டேனே, சீமா நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கானு. இப்ப பார்த்தா சொல்லட்டுமா?
0: எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
3: உங்க அம்மாவுக்கு புருஷன். எனக்கு அவரையும் தெரியும், உன்னையும் தெரியும்.
0: என்னங்க?
3: நான் ஊருக்கு புறப்பட நேரமாச்சு.
0: டிஃபன் ரெடியா இருக்குங்க. என்னங்க மாமா கூப்பிடுறார், இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா?
6: இல்லடி, இது ராத்திரி ஆரம்பிச்சது, இன்னும் நிறுத்தவே இல்ல.
2: ஏன் புரிஞ்சு சொல்றீங்க?
3: ஏன்னா கண்ணாயிரம் மரத்துல கட்டி போட்ட அந்த காதல் கழுதைங்களை மண்ணில புதைச்சிட்டியா?
2: நாங்க மண்ணில புதையாம வந்தோமே, அதுக்காகவாவது ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க.
3: என்ன பேசுற
2: தமிழ் தான். இவங்களை அடிச்சு விட்டு அவங்களை விடுதலை பண்ணிட்டான் ஒருத்தன்.
3: யாரவன்?
2: ஊருக்கு புதுசு.
3: பேரு
2: தெரியாது.
3: இடம்
2: அதுவும் தெரியாது.
3: அடையாளம்?
2: ஆள் கருப்பா இருப்பான், கண்ணு சிவப்பா இருக்கும், கருப்பு சிவப்பு.
3: என்ன பத்தி சொன்னியா?
2: உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க உதவ அதிகமாவே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஐயாவுக்கு காதல் நாளே பிடிக்காது. ரேடியோவில காதல் நாடகம் போட்டாங்க, ரேடியோவே உடைச்சிட்டாரு. டிவியில தேவதா சினிமா படம் காமிச்சாங்க, டிவியிலேயே உடைச்சிட்டாருன்னு விளாவரியா சொல்லிட்டாங்க. ஐயாவுடைய ரெண்டு விரல ஆட்டினா போதும், உன் கண்ணு ரெண்டையும் தோண்டிடுவார்னு சொன்னேன்.
3: ஆனா
2: ஐயாவை ரெட்டை விரலோட வர சொல்லு, அந்த ரெட்டை விரலையும் வெட்டி நாய்க்கு எலும்பா போட்டுவேன்னு சொன்னாங்க.
3: ஏண்டா சோத்து விட்டங்களா? அவன் புலத்தை சுமந்துட்டு வர சொன்னா சும்மா வந்து
0: நிக்கிறேன்.
3: என்னமா
0: டாட், கொல்ல வேண்டியது காலிங்க நல்ல
2: உங்க அப்பா.
0: என் குதிரை உடனே ஷூட் பண்ணணும்.
3: ஏமா, குதிரையோட விலை 10 லட்சமா?
2: 10 லட்சம். அவங்க அப்பா அமெரிக்கா, அம்மா ரஷ்யா, பாட்டிதான் யாருன்னு தெரியல.
3: புனிதமான அரேபியா நாட்டு குதிரமா?
0: அந்த புனிதம் கெட்டு போச்சு டாட். ஒரு மரட முட்டாள் காட்டுமிராண்டி, அதை தொட்டுட்டான் என்னையும் அவமானம் பண்ணிட்டான்.
2: ஓ, பாப்பாவுடைய இத குதிரைய தொட்டுட்டானா? என்னால பொறுக்க முடியலையே.
3: யார் அவன்?
0: ஊருக்கு புதுசு.
3: பேரு
0: தெரியாத.
3: இடம்
0: தெரியாத.
3: அடையாளம்
0: கருப்பா இருக்கான், கண்டு மட்டும் செருப்பா இருக்க.
2: அதே ஆள், அதே அடையாளம். மொத்தத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளே பூந்துட்டான்.
0: இனிமே அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. உடனே அவனை விரட்டிங்க.
7: சித்ரா, அப்பா முக்கியமான கேஸ் சம்பந்தமா அவசரமா ஊருக்கு போறாருமா?
0: மம்மி யூ ஷட் அப், அந்த கேஸ் தூக்கி பாய் நிறுத்த போடுங்க. டாட், நீங்க உடனே கூட வரணும், அவனை ஊரை விட்டு விரட்டணும்.
6: ஏன் அப்பாவை கூப்பிடுற? எதுக்கு நான் இருக்கிறேன்?
2: இதுக்கு தான்.
6: வாமா, அவனை காட்டு. உன்னை அவமானப்படுத்தினவன இந்த ஊரை விட்டு, இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறேன்.
3: நான் திரும்பி வரும்போது அந்த புதுசா வந்தவன் இருக்க கூடாது, அவன் சமாதிதான் இருக்கணும்.
8: புதுசு
3: எதுக்கு?
8: மூடி இருக்கிற கோயில திறக்கிறதுக்கு.

0: அந்த பாவத்தை தடுக்க முடியாமதான் நானே ஊரை விட்டு தனியா வந்துட்டேன் தம்பி.
1: ஆமா, கோயில ஏன் மூடுதாங்க?
0: அந்த ஊர் கோவில்ல ஒரு காதல் கல்யாணம், அதுவும் கலப்பு கல்யாணம், அத நாங்க தான் நடத்தி வச்சோம். ஆனா அது பிடிக்காத ஜாதி வெறி பிடிச்ச அந்த ராஜலிங்கம் அந்த கோவிலையே இழுத்து மூடிட்டான். அதுல இருந்து காதலர்களை கண்டாலே ஒரு பயங்கர வெறுப்பு. அதையும் மீறி யாராவது காதலிச்சாங்கன்னா அவங்கள அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடி துடிக்க வைக்கிறதுல அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம், ஒரு வெறி.
1: இதையெல்லாம் கேட்க போலீஸே இல்லையா?
0: போலீஸ், வக்கீல், நீதிபதி எல்லாமே அவன் சட்ட பைக்குள்ளப்பா. இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, அதுக்கும் காரணம் அவன் தான்.
1: ஒரு புழுகூட தன் அழிக்க வரவங்களை பார்த்து உடம்ப வளர்ச்சி நெளிச்சு எதிர்ப்ப காட்டுதே, அந்த வேகம் கூட அவங்களுக்கு இல்ல. இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? ஐயா, நான் சொல்றத கேளுங்க, தைரியமா என் கூட ஊருக்கு வாங்க.
2: சென்னடி, கூட்டி இருந்த கோயில்ல மனுஷத்து கேக்குது. பாடி பாப்போம், பாடி பாப்போம்.
0: கோயில் தனியா இருந்தா யார திறந்தாங்க? ஐயோ, மணி அடிச்சிருச்சு, மணி அடிச்சிருச்சு. இத்தனை வருஷமா அடிக்காத மணி இப்ப அடிச்சிருச்சு.
2: கோவில திறத்துக்காக பண்ணிருக்கேன்.
0: எந்த பாவிடா கோயில திறந்தவன்?
3: எங்க கோவில திறக்கிறது பாவமா?
2: அப்பா, யாரோ புண்ணியவான் திறந்துட்டா விட்டுருப்பா.
0: எப்படிமா முடியும்? அப்பா மூடுன கோயிலாச்சே.
1: ஏன் நின்றீங்க? வாங்க உள்ள.
0: வேண்டாம்ப்பா, கோயில திறங்கன்னு கேட்டதுக்காகவே ரெண்டு பேரும் சவுக்கால் அடிச்சு கொண்டுட்டாரு ராஜலிங்கம்.
1: அந்த சவுக்கடிக்கு பதிலடி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். வாங்க.
2: வேண்டாப்பா, நாங்க தாழ்ந்த ஜாதி, வாசல நினை கும்பிட்டுக்கிறோம். இந்த ஊருக்குன்னு தனி சட்டம் இருக்கு.
1: அதெல்லாம் அந்த காலம், யாருக்கும் பயப்படாம வாங்க.

0: ராசா, நான் ஒன்னே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்தி மச்சான் மச்சான் ஆனாளே, அந்த குட்டியை எழுதிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
1: அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோயில்ல டான்ஸ் ஆடுறதுக்காக அவளை கூட்டிட்டு வந்தாங்க.
0: ஊர் பேர் தெரியாத குட்டி, சலக்கு சலக்குன்னு சத்தம் கேக்குது.
1: ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்கிறதா
0: சொன்னீங்க? ஆமா, பயமா இருக்கு. பேய் இல்லடா, பொசகத்தவனே, நல்லா பாரு, கீழே தெரியுது ரெண்டு காலு. பேய்க்கு ஏதுடா காலு?
1: ஆட்டத்துக்கு தான் அங்கேயே பணம் கொடுத்துட்டேன், இங்கேயே வந்த.
2: நடுராத்திரியா போச்சு, எங்க தங்கறதுன்னு தெரியல. இந்த ஊர் ஆம்பளைங்க பொம்பளைங்களே பார்த்ததில்ல போல. உன்னைய சேர்த்துதான் கழுதைக்கு புடவை கட்டினா கூட கவுந்து கவுந்து பாப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இங்க யாரும் கவுந்து பார்க்க மாட்டாங்க, வெளியே போ.
2: சட போயா பெட்டு பை.
1: என்னடா இது, திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து படுத்துக்கிட்டான். எழுந்துரு, எழுந்துருனா
2: தூங்குறேன்.
1: ஆட்டமா கட்டுற
2: ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கன்னி பொண்ணு, ஹல்வா துண்டு மாதிரி அழகான பொண்ணு, இந்த அர்த்தராத்திரில எங்க போவ?
1: இந்த கதையில வேணாம், வெளியே போ.
2: இந்த பாரு, உனக்கு தில் இருந்தா என் பக்கத்துல படு. என் கருத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், வீக்கா நாளுன்னா வெளியே போய் படு. யோயோ, என் தூக்கத்துக்கு எடுக்காதயா.
1: அடிக்கடி என்ன தொடறது, இப்படி தோல்ல தொத்திக்கிற எங்கிட்ட வச்சுக்காத. எதுக்காக குழந்தைய தூக்கி எறிஞ்ச?
2: ரோடு கார் போகத்தான், குழந்தைங்க விளையாட இல்ல.
1: ரோடு கார் போகத்தான், ஆனா குழந்தைய கொல்றதுக்காக இல்ல.
2: என்ன கொலைன்னு சொல்றியா?
1: தமிழ்ல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. கண்ணாடிய பாரு, குழந்தைய தூக்கி எறிஞ்சு செத்துருந்தா
2: உலகம் ஒண்ணு தலையில மாறிடாது. இந்த நாட்டு கோடிக்கணக்கான ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும், அது இந்த நாட்டுக்கு நல்லதுதான்.
1: ஏய், உன் திமிருக்கு ஒரு முடிவே இல்லையா?
2: இருக்கு, அதுதான் உன்னை ஒழிக்கிறது.
1: என்ன ஒழிக்கிறதா? வலிய வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு வக்கனையா பேசுற, போடி.

0: ராசா, அந்த ராங்கிக்காரிய சும்மா
1: விட்டுறாதே.
0: போட்டு தாக்குங்க.
2: என்னது? கோயில திறந்துட்டாலும்
0: அது மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கூடத்தை திறந்துட்டான், பாடம் நடத்துறான், சத்துணவு போடுறான், முட்டா குடுக்கறான், இப்ப விட்டமின் மாத்திரை கூட குடுக்கறாங்க.
2: யாரவன்?
0: அன்னைக்கு கட்டி போட்ட காதல் ஜோடியை விடுதலை பண்ணானே அவனே தான்.
2: என்ன திமிர்?
3: என்னது?
2: எதிரி
0: எப்பவுமே எட்டி இருக்க மாட்டான், பக்கத்திலே இருப்பான், சில நேரங்கள பாக்கெட்லயே இருப்பான்.
2: மகளோட கண்ணீரை துடைக்கிற ஒரே சக்தி அந்த பயலோட சாவலதா
3: இருக்கு. அது அங்க இருக்கானே அவன் தான். உங்க துப்பாக்கி நிமிந்தா பிணந்தா சாயும், இது சரித்திரம். இன்னைக்கு துப்பாக்கிய சாஞ்சுதே.
2: நம்ம மானத்தை பறிச்சவனோட உயிரை பறிக்கிறேன்னு புறப்பட்டீங்க, அந்த வேகத்துக்கு என்னப்பா சோதனை?
3: மகுடிக்கு பாம்பு மயங்கும் பாத்துருக்க, அந்த பயலோட பாட்டுக்கு நீங்க மயங்கினீங்களே, என்னப்பா காரணம்?
2: யாரவன்
3: சொல்லுங்க?
2: நீ இவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னல்ல?
4: நான் தான் அவரை தேடி வந்த. நான் அவரை மனசார விரும்புறேன்.
2: இந்த பிச்சைக்கார பயலையா? ஊர் பேர் தெரியாத அனாத பயலையா? என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியா? உன் கணவனை கூட நீ நினைக்கிறது நடக்காது.
5: ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா பாசம் இருக்கு. விரும்புற பண்ண காதலிக்கிறது தப்பா?
2: காதல் காதல், யாரு யாரா காதலிக்கிறது?
3: அவர் அடிக்க உனக்கு உரிமை இல்ல. நீ நீ ஒரு
2: ஏன் நிறுத்திட்ட? நான் ஒரு காட்டு முராண்டி கொலவரி பிடிச்சவன் சொல்றியா?
3: முடியாது, எங்களை பிரிக்க உன்னால முடியாது. நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன்.
2: லட்சுமி,
3: இது நிச்சயம் சத்தியம், எங்களை பிரிக்காதீங்க.
2: லட்சுமி, இவன் உயிரோட இருந்தாதானே நீ வாழ்வேன்.
4: உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே?

0: இவங்க காதலிச்சது தவிர வேற எந்த பாவமும் செய்யல. அது மட்டும் இல்ல, செத்துட்டுதான் நினைச்ச முத்தப்பாவ உயிரோட உங்க தங்கச்சி பார்த்ததும் அவங்க உடல்நிலையும் குணமாயிடுச்சு. அதனால இந்த கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். தயவு செஞ்சு நீங்க சம்மதிக்கணும். இந்த கல்யாணம் உங்க முன்னாலேயே நடக்கணும்.
1: சிறை வாழ்க்கை என்ன திருப்பிடுச்சு, அதனாலதான் கல்யாணம் கேட்டோம்னா ஓட ஓடி வந்தேன். நல்லா நடத்துங்க. எல்லாரும் வாங்க மாப்பிள, தாலியை கட்டுங்க. கட்டி மேடம், கட்டி மேடம். மாடசாமி,
2: ஐயா இந்த நேரத்தில்
1: என்ன
3: போலவேத்துல
1: ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேர் பிறக்கிறது இல்லையா?
3: பிறக்கலாம், அதையும் நம்பலாம். ஆனா அருவி கரையில ஆலமர தோப்புல பாறை உச்சியில நீ பாடு அதே பாட்ட, அதே அலுவலத்தை அவனும் பாடினானே, அது எப்படி? அவன் எப்படி பிறந்தான் சொல்லுடா, சொல்லு.

0: ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் அடிப்பேன்.
1: அண்ணே, நீ எங்க நெஞ்சில் அடிச்சது போதாதா? எங்க வாழ்க்கையை சின்னாபின்னம் பண்ணது போதாதா? போ வெளியில, முதல்ல வெளியே போ.
0: போக மாட்டேன். உனக்கு இவனுக்கு எப்படி ஒரு அவமான சின்னம் பிறந்ததுங்கிற உண்மை தெரியாம நான் போகவே மாட்டேன்.
1: எப்படி பிறக்க முடியும்? நாங்க காதலிச்சோம், ஆனா அதை நீ அழிச்சிட்டியே. நாங்க விட்ட கண்ணீர் ஆறா மாறி இருக்கலாம், ஆளா எப்படி மாற முடியும்? அண்ணே, நீ செஞ்ச கொடுமைய கொஞ்சம் நினைச்சு பாரு.
2: ராஜலிங்கம், என்னது?
0: இதுக்கு பேர் தான்டா வஞ்சம், சபதம், பழிக்கு பழி.
1: என்ன சொல்றீங்க? எனக்கு கூட புரியலையே.
0: புரியல? எனக்கு நீ ஒரே தங்கச்சின்னு உன்னை நான் சீராட்டி வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிச்சைக்கார வலையில சிக்கன, என் முகத்துல கரிய பூசின. ரெண்டு நெருப்பு தானேன்னு மெழுகுவத்தி சூரியங்கிட்ட சொந்த கொண்டாட முடியுமா? அதனாலதான் உங்களை பிரிச்சேன்.
1: அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே, பழைய கதையே ஏன் பேசுறீங்க?
0: கல்யாணம் அது எப்ப முடிஞ்சது? நான் சிறையில சித்திரவதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தானே உன் காதலன்னு நான் சொன்னேன். இது என் மேல சுமத்தப்பட்ட குற்றம். ஆனா இப்ப இவன் உயிரோட இருக்கானே, அப்ப நான் அனாவசியமா தண்டனை அனுபவிச்சானே, அதுக்கு என்ன பதில்?
1: அப்படின்னா கல்யாணத்தப்ப ஏன் ஆசீர்வாதம் பண்ணீங்க? அதுக்கு சம்மதம் தானே அர்த்தம்?
0: அது ஊருக்காக நடத்தின நாடகம். ஆனா இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. உங்க மூலமா ஒரு வாரிசு இந்த உலகத்துல பறக்க கூடாது. அதுதான் இப்ப என்னுடைய ஆசை.
2: கல்கண்ட போடுவீங்கன்னு வாய திறந்தோம், கந்தகத்தை கொட்டிட்டீங்களே.
0: சிறைக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் சிறையில் அடைக்க
1: போறேன். உங்க சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், எங்களை விட்டுடுங்க. உங்க பூஜையில முழிக்கவே மாட்டோம். எங்கயாவது கண் காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க.
0: இந்த முதல் இரவு தான் உங்க கடைசி இரவு, இனிமே தனி இரவு தான், எல்லாமே தவிக்கிற இரவு தான். உங்களை பிரிச்சேன், சிறையில் அடைச்சேன், சேரவே விடாம தடுத்தேன், காவலுக்கு ஆளையும் போட்டேன். ஆனா இப்ப இவனை போலவே ஒருத்தர் வந்திருக்கானே, என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறானே.
2: நீ எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான்.
0: என்னடா பதில்? உண்மை எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு வேடிக்கை காட்டு, அத தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அப்ப ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுறேன்.

0: ஐயோ என்னங்க இது?
1: என்ன சொல்லிய கேட்காம மறுபடியும் அந்த பைய கூடவே சுத்திக்கிட்டு தெரியுறாடி? காதலா காதல்? என்னைக்கு இவ கல்யாணம் நடந்தாலும்
0: எப்படிங்க முடியும்?
1: ஏன் முடியாது? நான் இப்பவே போறேன். தொண்டியோ ஊமையோ குருடனோ செவிடனோ இல்ல குத்தனோகியா இருந்தாலும் சரி, எவனையாவது ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வர்றேன். உடனடியா இவ கல்யாணம் முடிஞ்சே ஆகும். அது வரையிலும் இந்த கழுதைய ரூமில் பூட்டிவே. எவனையாவது ஒருத்தனை இழுத்துக்கிட்டு வர்றேன். உடனடியா இவ கல்யாணம் முடிஞ்சே ஆகும்.
2: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வளர்ச்சித்திரம். இனி தொடர்கிறது சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: ஆண்டவன் கொடுத்த உயிரை அழிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அது ஆண்டவன் போட்ட சட்டம். அந்த ஆண்டவன் பெரியவனா இந்த அகம்பாவக்காரன் பெரியவனான்னு நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது.
4: நிச்சயமா நடக்கும்.
3: நடந்தா கொலை விழும்.
4: அதையும் பார்க்கலாம். நீங்க நடத்துங்க.
3: ஆய் போய் போறா.
5: கட்டி
6: மேல
5: கட்டி
6: மேல
4: தாலி கட்டி முடிஞ்சாச்சு.

0: உங்க ஆட்களுக்கு விருந்து கொடுத்தாச்சு, உனக்கு விருந்து வேணுமா? போடா, உங்க முதலாளிட்ட சொல்றேன்.
1: ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா அடிச்சிருக்கானுங்க ஆவி பசங்க! தக்காளி மாதிரி இருந்த உடம்ப கண்ட கண்ட இடத்துல அடிச்சுட்டானுங்க. அவங்க கையில புத்ததான் வைக்கணும்.
0: அப்பா, நீ புடிக்கிறியா முதுக ஓடிக்கிறியா?
1: சும்மா இருக்கியா? எனக்கே அழுவ அழுவையா வருது.
0: ஏய், என்னது, எதுக்கு ஏமல விழுகிற?
1: நான் வேணும்னாயா விழுந்தேன்? உன் உடம்புதான் சும்மா வழவழான மொசைக் தர மாதிரி இருக்கு, வழுக்கி விழுந்துட்டேன்.
0: வழுக்கி விழுகிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. இந்த தடி பசங்க வேற எங்க காணாம போயிட்டாங்க. இது என் உயிர் எடுக்கு.

0: என் முதுமையில உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டியா? மூஞ்ச பேசு விடு.
1: அண்ணே பாட்டு வேணு, வந்து இந்த அடையத்தை பாருங்க.
2: தம்பி தம்பி, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜலிங்க அவங்கள வாழ விட மாட்டான்னு சொன்னே தம்பி. கேட்டியா?
3: நான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் ராஜா ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொன்னேப்பா. இப்ப இந்த ராணியோட கதைய பாத்தியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
0: ஊர்ல ஒரு பணம் கிடைச்சா விடமாட்டானுங்க போல இருக்கு.
4: எங்க வந்த
0: பணத்தை? புதைக்க வந்திருப்பான். புதைக்க வரல, புதைக்கப்பட்ட ரகசியத்தை தோண்டி எடுக்க வந்திருக்கேன்.
5: நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா?
0: ஊமைகளுக்காக ஒரு சிவடுங்கிட்ட பேசுறேன்.
4: உனக்கு என்னடா வேணும்?
0: இந்த பணத்துக்கு பதில் வேணும்.
5: ஊருக்கே தெரியுமே நீ எப்படிப்பட்டவன். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அது சைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா.
0: ஆமா, அவளதான் போ. இல்ல, நான் அவ்வளவு சுலபமா போக மாட்டேன்.
4: ஏன், மானத்தை வில்லா வளைக்க போறியா?
0: உன் மானத்தையே வளைச்சு காட்ட போறேன்.
4: விலாங்கு வீணை விழுங்குறதுக்கு தவள வாய் வளர்க்க கூடாதுப்பா. வாயும் கிளியும் வயிறு செதறும்.
0: நீ புயல பானையில அடைக்க நினைக்காதப்பா, பானையும் உடையும், உன்னை போல மத யானையும் செதறும்.
5: இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யார் மேன்?
0: சொல்றேன்டி, பக்கத்து வீட்டுல புருஷ மனைவியோட கொஞ்சினா தலையிடுறது அநாகரிகம். அதே புருஷ மனைவியோட தலையறுத்தா சும்மா இருக்க முடியுமா? உங்க அப்ப இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் பண்ணி வச்சேன், அதை சகிக்க முடியாம கொன்னுட்டாரு, குடும்பத்தையே நாசமாக்கிட்டாரு.
4: போய் இப்படி பழி போடுற ஒன்ன நான் நினைச்சா இப்பவே இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன்.
0: ஏய் மிரட்றியா? நான் ஆடிக்காத்துல பறக்கிற இளவம் பஞ்சில்லடா. ஆறடி அஸ்திவாரத்துல எழும்புன இரும்புச்சுவர், புயல் அடிச்சாலும் உதறாத பூ, அலையடிச்சாலும் கவிழாத கட்டுமரம், இடி விழுந்தாலும் சாயாத கோபுரம்.
4: நீ ஆயிரம் தான் பேசினாலும் எதையும் நிரூபிக்க முடியாது.
0: முடியும், இந்த சாவுக்கு நீதான் காரணம். எப்படி சொல்ற? ஓ, பழைய கதை எனக்கு தெரியும்டா. காதலிக்கிறவங்களை சித்திரவதை செய்யறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவங்களை அள வைக்கிறதுல உனக்கு ஒரு ஆனந்தம்.
4: ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு.
0: ஆதாரம் ஆணித்தரமா இருக்கு.
4: சொல்லேண்டா பாக்கலாம்.
0: அதுதான் உன் சொந்த தங்கையோட வாழ்க்கை.
6: என்ன சொன்ன?
0: விளக்கமா சொல்றேன். உன் தங்கச்சி ஒரு ஏழைய காதலிச்சாங்க, பிரிக்க பார்த்த, முடியல, கல்யாணம் நடந்துச்சு, ஆனா அவங்க சேர்ந்து வாழ முடியாம ரகசியம் அடைச்சு வச்சிருக்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க.
4: எங்க இருந்தோ வந்த அநாத பயணி, உனக்கு எப்படி தெரியும்?
0: பெத்தவங்களை பத்தி பிள்ளைக்கு தெரியாதா?
6: அப்படின்னா
0: உன்னை கொண்டுவோ நரம்புகளை எண்ணாம சிறக்கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்களே உன் தங்கச்சி அவங்க கணவனும். அவங்களுக்கு பிறந்த புள்ளடா அண்ணா, சிறையில் பூத்த சின்ன மலர்.
4: இல்ல இல்லவே இல்ல.
0: ராஜலிங்கம், எடுபடிகளை கூப்பிடுறதுக்கு முன்னால உனக்கு ஒரு எச்சரிக்கை. உன்னால விழுந்த காதல் பணங்கள்ல இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு பணம் விழுகிறதா இருந்தா அது உன் மகளோட பணமா தான் இருக்கும்.
5: அப்படி நான் சாகிறதா இருந்தா அது உன்னை சமாதி கட்டதுக்கு அப்புறமா தான் இருக்கும்.
0: நீ சும்மா இருடி, இது நான் உன் அப்பனுக்கு விடுற சவால். ராஜலிங்கம் நல்லா கேட்டுக்க, நான் உன் பொண்ணைய கடத்த போறேன், காதலிக்க போறேன், தாலி கட்ட போறேன். நீ என்ன செய்ய போற? முதலிரவனுக்கே தடுக்க போறியா, சிறை வைக்க போறியா, இல்ல இதே மாதிரி தூக்கல தொங்க விட்டு உன் பொண்ண பணமாக்க போறியா?
4: எரிமலை மேல நின்னு மகிடி ஊதுறியா?
0: மகிடி ஊதல மாமனார, பளபளப்பான பாம்பு மனுஷன் நீ. உன் நச்சு பள்ளிய பிடுங்கி எறிய போறேன்.
4: அதையும் பாக்குறேன்.
0: நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இந்த நாடே பார்க்கத்தான் போகுது. ஏ மங்கம்மா, இப்ப என்ன சொல்லுக்கு?
5: புரிய முடிஞ்சு போச்சியா? யார கேட்டியா சவால் விட்ட? அவ கழுத்துல தாலி கட்ட போறியாமே.
0: என்ன
5: கட்டிக்கிட்டா?

0: ஆண்டவன்வங்களுக்காகவே அவன் அனுப்பியிருக்கான். நம்ம மாதிரி புள்ளாதவங்களும் ஒழிச்சு கட்டுறதுக்காக.
1: ஆண்டவன் பிள்ளையா, என்னடா கதை விடுற? என்ன பைத்தியக்கார நினைச்சியா? கொல்ல மாட்டேன், உங்க ரெண்டு பேரையும் கொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாரிசே உருவாகக்கூடாதுங்கிற லட்சியத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த பார்த்திபன உங்க கண் முன்னாலேயே கண்டதுண்டமா வெட்டி போட போறேன்.
2: முதலாளி, ஒரு சின்ன சந்தேகம்.
3: என்ன
2: பொம்பளை குரல்ல பேசுறீங்க? நீங்களா?
3: What is this? அவன் சபதம் பண்ணிட்டு போயிருக்கா? நீங்க என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்க? அவன் சபதத்தை முறியடிக்க வேண்டாமா?
2: அத முறியடிக்கிறதாமா? உங்க அப்பா காலையிலிருந்து அடிக்கிறாரு.
3: அவன் சாதாரணமா சேலஞ்ச் பண்ணல, எனக்கு தாடி கட்டன்னு சொல்லிருக்கான்.
1: நீ பயப்படாதமா, அப்படி ஒரு மஞ்ச கைத்த கட்டுறதுக்கு முன்னால அவன் தூக்கு கைத்துல தொங்குவான்.
2: என்னையாவது உன் தலைக்கும் தொப்பி காப்பிக்கும் தொப்பி. இப்பெல்லாம் வீட்டுல காப்பி குடிச்சாலே பில்ல.
1: ராஜலிங்கம், வரும் வெள்ளிக்கிழமை உன் மகளின், அதாவது என் வருங்கால மனைவியின் பிறந்த நாள். அதுவே என் சபதத்தின் ஆரம்ப நாள்.
3: போட்டு சபதத்துக்கு நாளையும் குறிச்சிட்டா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க?
1: உன் கால் செருப்ப கூட அவனால தொட முடியாதுமா?
2: ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த தட்டுக்கு டாக்ஸியே வந்திருக்கும், நீ வரமாட்டீங்க. வாயா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே சுட்டு தள்ளுங்க.
1: கவலையப்படாதீங்க, என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் கடமை கடமை கடமை.
2: இழிச்சீங்க. இப்படித்தான் உங்க அண்ணன் காளி என்ன சொன்னா? சேலைக்கு அடிபணிய மாட்டோம், கருவாடு ஒரு நாள் மீனாகாதுன்னு மார்கத்தி வசனம் பேசினான். கடைசியா என்ன ஆச்சு? காளியும் போச்சு, வீரமும் போச்சு. இப்ப வசந்த சென வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் காத்துக்கு நிக்கிறானுங்க.
4: ஹலோ,
2: கூல் ட்ரிங்க்ஸ்
4: சாப்பிடுறீங்களா?
2: உங்களை எனக்கு நல்லா தெரியும். கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும் நல்லா தெரியும்
3: சொன்னேன்.
2: யாரு கொடுத்தாங்கன்னு சொல்றது?
4: ஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்டியாலா.
2: பாட்டியாலா? எஸ் பாட்டியாலா. ஐ நோ தட்.
3: நோ,
2: ஃப்ரம் பாட்டியாலா. தேங்க்ஸ். பாப்பாவுக்கு 18 வயசு பிறந்துருச்சு. கத்தியை எடுத்து கேக்க வெட்ட போகுது. நீங்க எல்லாம் கைதட்ட ரெடியா இருங்க.

0: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வலைச்சித்திரம் தொடர்கிறது. சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வலைச்சித்திரம்.
1: இப்ப எதுக்கு அதை அழிச்சிட்டு வந்த?
2: உன் பிறந்த நாள் சீரும் சிறப்புமா கொண்டாடத்தான். முதலீட்ட ரெடியா?
3: ரெடிங்க.
1: போடுவியா? முடியாதுன்னு சொல்றல,
2: நான் கட்டி விடுறேன்னு
1: சொல்றேன்.
2: இதை முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன வீணா பந்தா? சீக்கிரம் கட்டிட்டு வா. இந்த சுரூபராணி இப்பதான் என் சொப்பன சுந்தரி ஆயிட்ட. கேக்க விட்டு
1: முடியாது முடியாது.
2: இப்ப நீ வெட்டல, அப்புறம் உன்ன நான் வெட்ட வேண்டி வரும்.
1: நடக்கவே நடக்காது.
2: நடக்க
4: மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா என் பொண்ணோடவும் அவன் தலையோடவும் தான் நுழையணும். கண்ணாயிரம்
5: சுருட்டு கீழே விடுங்க, அதுக்கப்புறம் வர்றேன்.
6: நான் தாண்டி சுரூபராணி.

0: என் மாமன் பத்த ரத்னமே பாத்தியா?
1: என்னது
0: என்னதா மொச்சக்கிட்ட கண்ண போட்டு முழிச்சு முழிச்சு பாக்குறியே? இது கூட வத்தறியில தாலி உன் கழுத்துல. வேண்டாண்டா கண்ணு, அடம் பிடிக்காதரா. தாலி இல்லாத பொண்ணு வேலி இல்லாத நிலை மாதிரி. உங்க அப்பன் கிட்ட சபதம் போட்டிருக்கனே, போத்துட்டா சிறுபானு சிறுபறானு அதுக்காக ஒரு கழுத்து நீட்டுமா? தாலியை தூக்கி எறிஞ்சிட்டியே. ஏய், செய்ய வேண்டியதை செஞ்சா அந்த தாலிய நீயே எடுத்து கழுத்துல கட்டிக்கிற வாடி. அங்கம்மா நீயா?
1: என்ன விளையாட்டு பண்ண நினைச்சியா? இப்ப நான் வஞ்சம் தீர்க்க வந்த பரி புலி.
2: ஏன் சித்ராவை கொலை செய்ய வந்த?
1: அது என் சொந்த விஷயம்.
2: இல்ல, உன் மனசு நொந்த விஷயம். நான் உன்னை காதலிக்கிறதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட? இப்ப அதுக்கு போட்டியா சித்ரா வந்துட்டாலே இன்னொரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவளை கொலை செய்ய துணிஞ்சிட்ட?
1: காதல கொண்டு போய் குப்பை தொட்டில போடியா? எனக்கு பின்னால ஒரு சரித்திரமே இருக்கு. நான் ஏன் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்த தெரியுமா? இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான். ஏ, என்ன காரணம்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்ச? நீ செய்யல, உங்க அப்பா செஞ்சான். அப்பாவா? ஆமா, இந்த ஊர்ல ரெண்டு பேர் காதலிச்சாங்க. அது ஒரு உலக மகா குத்தம்னு உங்க அப்பா தடுத்தான். அப்ப கிராமத்து தலைவரா இருந்த எங்க அப்பா உங்க அப்பா முகத்துல கரிய பூசி அந்த காதல் ஜோடி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சாரு. அதுக்கு உங்க அப்பா என்ன செஞ்சா தெரியுமா?
3: ஐயா, என்னையா இது?
4: முத்தப்பாவ நான் கொன்னதா சாட்சி சொன்ன, என்ன ஜெயிலுக்கு அனுப்புன, அந்த ஜாதி கட்ட பயலுக்கு ஏன் தங்கச்சிய கட்டி வச்ச? நான் உங்களை பிரிச்சு சிறையில் அடைச்சு வச்சிருக்கேன், நீ அவங்கள தேட முயற்சி பண்ற. எதுக்கு மேல எதுக்கு நீ உயிரோட இருக்கணும்?
1: இப்ப புரிஞ்சுதாயா? பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வச்சது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல, இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு, சொல்லு.
2: சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு.
1: அப்ப ஏன் தடுக்கிறேன்?
2: உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன், இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கு, அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாத்தமா இருக்கும். அது காத்தோட தப்பா? அப்படிதான் சித்ராவும். சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்?
1: பாசம் தான் அப்ப துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி
2: துடிக்க வைப்போம், கடைசியா திருந்தவும் வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா? அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ. ஓம் அங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும்.
1: போறையா? போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்சை நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன்.
2: அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு தூக்கி எரிஞ்சியே. அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கும் உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா? உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும்.
5: யாராவது தூக்கத்தை கெடுக்கிறது பேசாம படுங்கடா.
6: என் பொண்டாட்டிய தூக்குல மாட்டி அடிச்சது உங்க அப்ப, அதே மாதிரி உன்னையும் இந்த மரத்துல தொங்க விட்டு சாவுக்கு சாவு.
7: நல்ல நேரத்தில் வந்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேன்னு என் பொண்டாட்டி உயிருக்கு பதிலா இவ உயிர எடுத்து பண்ண விடுங்கண்ண, அவளை கொல்லாம விட விடுங்கண்ண.
2: நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
7: என்னென்ன?
2: உன் பொண்டாட்டி சாகல, அவ தெய்வமாயிட்ட.
7: தெய்வமா? என்ன தெய்வம்?
2: சக்தி.
7: அப்ப நான் சிவன் கோயில போய் பாக்கட்டுமா?
2: பாரு போ.
7: ஐயா, நான் கோயிலுக்கு போக போறேன், என் பொண்டாட்டிய தெய்வமா பார்க்க போறேன்.
2: தப்பிச்சு வந்த உன்ன நான் பின்தொடர்ந்து வந்தேன், அதனால நீ பொழைச்ச. என்ன பாக்குற, இந்த ஒரு பைத்தியம் மட்டுமல்ல, உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பைத்தியங்கள் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ வீட்டுக்கு போகலாம்.
7: நிஜமாவே போ சொல்றியா?
2: ஆமா, உங்க அப்பாவை திருத்தணுங்கிற முயற்சியிலதான் இப்படி நான் இறங்கினேன். உன்ன பிரிஞ்சிருந்தா அந்த பயத்தால அவர் திருந்துவார்னு நினைச்சேன், திருந்தல. இனிமே நீ இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? நீ போகலாம்.
3: சித்ரா, அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருப்பான், உன் வாழ்க்கையை பாழாக்கி இருப்பான். அவனை இனிமேல நான் உயிரோட விட மாட்டேன். அவன் எங்க இருக்கான் சொல்லுமா? சொல்லு, சொல்லு.
7: நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலப்பா. அந்த நல்லவரோட

0: கூட என் மேல படல.
1: ஆச்சரியமா இருக்க.
2: அவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆயுசுல ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சுகிட்டே வருது.
3: அவனை
1: இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அவன் உங்க எதிரி அப்படித்தானே? அவனுக்கு
2: இன்னொரு
1: கோடியில இருக்காளே இளம் விதவை சந்திரா, கொத்தும் கொலையும் அப்பும் மந்தாரமா இருக்காளே, அவளை தான் சொல்றேன்.
2: இந்த கல்யாணம் எப்படி முடியும்?
1: காதை கொடுங்க. மானம் கப்பல் ஏறும் பய பஸ் ஏறிடுவான். விஷயம் முடிஞ்ச உடனே பிளேன் ஏறி நீங்க அமெரிக்கா போயிருங்க. இந்த சொத்து பூரா நான் பாத்துக்கிறேன்.
2: முதல்ல சொன்னதை செய்.
1: அது சரி, அமர மாட்டாரு இந்த ஆளு.
0: ஐயா ஐயா, ஆபத்து இல்லையா? ஆபத்து.
1: வீதிக்கு வரப்போது பாருங்க. ஐயாவே வந்துட்டாரு. முதலாளி வாங்க வாங்க, நல்ல நேரத்தில் வந்தீங்க. இந்த வீட்டுல குடியிருக்காளே சந்திரா, அவளுக்கு எனக்கும் கள்ள காதல், பார்த்திபனுக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பு.
2: அப்படியா? அப்ப பார்த்திபனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்ற?
1: கேட்டுக்கிட்டீங்களா முதலாளி சொல்றத?
0: நீங்க சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல.
2: இப்ப அவன் எங்க இருக்கான்?
1: அவனும் அவளும் ஊரே மறந்து உள்ளதா இருக்காங்க. சாவி வெளியே இருக்கு.
2: நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவ வாழ்க்கைக்கு அவன் பதில் சொல்லியே தீரணும். உங்க முன்னால் அவன் தாலி கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கணும். அண்ணாயிரம் கதவை திறந்து விட்டு அவனை வெளியே வர சொல்.
1: எல்லாரும் பார்க்க போறீங்க, அசர போறீங்க. பார்த்திவா வா வெளிய. வா வெளியன்னா அப்படியே வந்துடாதப்பா. பேண்ட் செட் எல்லாம் போட்டு வா, இல்லைன்னா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும்.
2: உங்களை காப்பாத்தவே அவதரிச்சு ஆபத் பாந்தவன் அனாத ரட்சகன்னு வாய்களிய கத்துனீங்களே. இப்ப என்னாச்சு? உள்ள இருக்கிற அந்த நாயை வெளியே வர சொல்லு.
4: வெளியில வாமா, இனிமே மறைச்சு ஒரு பயனும் இல்ல. தைரியமா வா.
2: நெஞ்சுக்குள்ளே வரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க பாவி, அவன் மேல பழிய போட்டு இந்த ஊரை விட்டு வரட்ட திட்டம் போட்டேன். கடைசி நேரத்துல வந்து கதையே மாத்திட்டியே. இனிமே நான் எப்படி தலை வந்து நடக்க முடியும்?
0: தாராளமா நடக்கலாம்ப்பா. நான் திருடல, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல,
2: அதெல்லாம் கூட நான் மன்னிப்பேன். ஆனா அந்த வீட்டுக்கு நீயா வந்த?
0: அவர் மேல அநியாயமா பழி விழாம தடுக்கிறதுக்காக.
2: ஏன் துப்பாக்கிய தூக்குங்க சுட்டு தள்ளுங்க அழுது புலம்புன?
0: அது அன்னைக்கு, இன்னைக்கு பால் எது விஷம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: என்ன விஷம்னு சொல்றியா?
0: அவரை பாலுன்னு சொல்ற.
2: இன்னொரு தடவை சொன்ன, இங்க ஒரு கொலை எவ்வளவு?
0: அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? நீங்க வெட்டி போட்ட பெண்ணுங்க மேல நின்னு நீதி கேட்டாரு, அது குற்றமா? தானி மேடா இருந்த பள்ளிக்கூடத்தை திறந்து சாதனை படிச்சாரு, அது குற்றமா? இல்ல அனாதைய கிடந்த ஆலய தெய்வத்துக்கு திருப்பணிகள் நடக்க வச்சாரே, அதுதான் குற்றமா?
2: அவனுக்காக நீ வாதாடுறியே, அதுதான் குற்றம்.
0: அதுதான் குற்றம்டா. நான் சாகர் வரைக்கும் அவருக்காகவே வாதாடுவேன்.
2: என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்?
0: புரியலையாப்பா. அவரை காதலிக்கிறேன்னு அர்த்தம்.
2: என்னது, காதலிக்கிறியா? மரணம் கேட்டியா? மறுபடியும் என் வீட்டுல காதலா? அதுவும் எனக்கு எம இவனுக்கு காதலனா? தள்ளு.
0: உங்க மகங்க?
2: ஆமா, என் மகதா. பாவி பாவி, பாசத்தை கொட்டி வளர்த்தனே. மகளா மகாராணி அனு ஊரே பாராட்டுற அளவுக்கு வளர்த்தனே. அதுக்கு இதுதான் பரிசா?

0: இல்லாதம்மா. சித்ரா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசி அவர் ஆத்திரத்தை தூண்டினேன்.
1: என்ன கொன்னாலும் நான் அதத்தம்மா சொல்வேன், அவரை காப்பாத்த நான் எதையும் செய்வேன்.
2: அதுதான்மா இயற்கை.
1: என்னம்மா சொல்றீங்க?
2: நதி கடலை தேடி ஓடுதுமா.
1: புரியலையே.
3: அந்த பாத்திவன் வேற யாரும் இல்ல, உன் அத்த மகன் ஒரு பையன்.
1: அம்மா உண்மையாவா? எனக்கு அத்தையா?
2: ஆமாம்மா.

0: சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. காதல்னா உங்க அப்பாவுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னு இப்ப புரிஞ்சுதா? அவர் பிரிச்சு வச்ச அப்பாவிகளை அவருக்கே தெரியாம நான் இணைச்சு வச்சேன். பார்த்திபன் பிறந்ததும் யாருக்கும் தெரியாம கண் காணாத இடத்துல அவனை வளர்த்தேன், படிக்க வச்சேன். உங்க அப்பாவையும் அவர் வாரிசாவே வளர்ந்துட்ட உன்னையும் அண்ணனையும் திருத்தத்தான் அவனை இந்த ஊருக்கே வரவழைச்சேன்.
1: அம்மா, அப்பா செஞ்ச எத்தனை தவறுக்கும் நானும் துணையா இருந்தேன். இனிமே நான் பார்த்திபனுக்கு துணையா இருக்க போறேம்மா.
0: இப்ப போகாதம்மா,
1: என்னை தடுக்காதீங்கம்மா. நான் அவருக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் இது ஒண்ணுதான்மா பிராயச்சித்தம்.
0: ஆனா ஊர் தப்பா பேசுனேம்மா.
1: நான் என்னமா செய்யறது?
0: அவனே முறப்படி வந்து உன்னை பொண்ணு கேட்பான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு.
1: எப்படிமா
0: நடக்கும்மா? நிச்சயமா நடக்கும்.
2: என்ன
0: மாடு சாமி, இந்த நேரத்துல ஏன் அழுற? குளிச்சிட்டியா?
3: குளிச்சுதான் வந்த.
0: மறுபடியும் குளிக்கணுமா?
4: உண்மையை சொல்லு, ஏன் வீட்டுக்கு வந்த? மறந்து என்ன பேசுன?
2: ஒண்ணு பேசுறீங்க.
4: சிறையில் இருக்கிற முத்தப்பாவோட மகன் நான் தான். அந்த பார்த்திபை எங்கிட்டே சவால் விட்டான், அன்னைக்கு நீ இல்லைன்னு சாதிச்ச. இப்ப சொல்லு, பார்த்திபை சொன்னது உண்மைதானே? என் மனைவிய எனக்கு துரோகி ஆயிட்டா? இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா?
2: அந்த முத்தப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒண்ணு பார்த்திபை, அடுத்தது
4: கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டு.
0: கடைசி ஆசையா? நம்ம மருமக
4: மெத்தவங்க யாருன்னு கேக்குறேன்.
0: சம்பந்தம் பேசின சம்பந்திங்கதான்.
4: நாடகம், எல்லாமே நாடகம். என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்த நயவஞ்சகம் எல்லாம் புரிஞ்சு வச்சு.
0: எது நாடகம், எது நயவஞ்சகம், என்ன சொல்றீங்க?
4: இவ இவ என் தங்கச்சிங்கிற நாகம் பெத்த பாம்பு குட்டி தானே. எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறியா? கொடுத்த அடியும் உதையும் மாடசாமியோட வாய திறந்துருச்சு.
5: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வளர்ச்சித்திரம். இனி தொடர்கிறது சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட வளர்ச்சித்திரம்.
4: ஏண்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நான் கட்டின தாலிக்கு கழுத்த நீட்டினியே, உண்மையா நடப்பே, உறுதுணையா இருப்பேன்னு 33 கோடி தேவர்கள் சாட்சியா? மூணு முடிச்ச ஏத்துக்கிட்டியே? ஏண்டி எனக்கு துரோகம் செய்யற?
0: அந்த இளம் தலைகளை பிரிச்சு வச்ச பாவம் உங்களை தீண்ட கூடாது இருந்தாங்க. அவங்களை சேர்த்து வச்ச
4: என்ன சுத்தி ஒரே எதிரிங்க கூட்டம். மக ஒரு எதிரி, மருமகன் ஒரு எதிரி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு எதிரி. அந்த எதிரிங்களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் எனக்கு எதிரி நிம்மதி. அதுக்கெல்லாம் காரணமான உங்களை

0: என்ன அசைக்க முடியாத இமயம் மாதிரி, ஆண்மைக்கே ஒரு இலக்கணம் மாதிரி இதோ நிக்கிறாரே தம்பி பார்த்திபன், அவருக்கு உங்க மகளை பெண் கேட்டு வந்திருக்கோம். எனக்கும் மாப்பிளைக்கு இடையில ஒரு சின்ன கணக்கு, இந்த சீர்வரிசல்ல அத பத்தி ஒரு முடிவு செய்யணும். மாப்பிள வாங்க, கொஞ்சம் தனியா பேசணும். பார்த்திபா, உனக்கு எனக்கு உள்ள பெரும் பக மனப்புக இப்ப தீரப்போது.
1: மகிழ்ச்சிங்க?
0: எனக்கும் எல்லையே இல்லாத மகிழ்ச்சி தான். அதனால நீ இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும். இனிமே உன் வீர முழக்கம் எங்க வேணாலும் கேட்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் சாம்ராஜ்யத்துல உன் மூச்சு கூட கேட்க கூடாது.
2: ஏன், நான் சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா சரணடைய தயாரா இல்ல.
0: உனக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நான் சிறையில் புத்த சின்னமலர்னு நீ சொன்னியே, அந்த சிறையில புத்தது ஒரு மலர் இல்லப்பா, இரு மலர். இந்த புரிதாதான் அந்த ரெண்டாவது மலர், உன் தங்கச்சி மலர்.
3: உண்மைதான்ப்பா,
1: என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உங்க கணவனை திருத்து இந்த ஊருக்கு அழைச்ச நீங்க என் தங்கச்சியை பத்தி மட்டும் ஏமா மறைச்சீங்க.
3: பாசத்தானே, உன் லட்சி பாழ்பட்டு போயிட்டு போன
1: சயந்துட்டப்பா. புரிதான்

0: நல்லா அணைச்சுக்கங்க, நல்லா அழுங்க, மொத்தமா பாசத்தையே இப்ப கொட்டி தீத்துருங்க. ஏன்னா இதுதான் உங்க முதல் சந்திப்பு, இதுவே கடைசி சந்திப்பு. ஏன் இப்படி சொல்றீங்க பார்த்திபா? நான் உண்மையை ஒத்துக்கிறேன், உன்னை என்னால ஜெயிக்க முடியல. நிச்சயமா நீ ஒரு வீரன் தான், ஆனா அந்த வீரனையே நான் இப்ப அடிமையாக்கியிருக்கேன். சொல்லு, புரியா இல்லையா? நான் எதுக்காக போகணும்? போகலன்னா அரும தங்கச்சி வாழா வச்சு ஆயிடுவா, என் சித்திரவதை தாங்க முடியாம புழுவா துடிப்பா, தினம் ரத்த கண்ணீர் வடிப்பா, துன்பம் தாங்காம கடைசியில செத்து போவா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கட்டின புருஷ இல்லையா கேக்குறதுக்கு? கேப்பேன், என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா நிச்சயமா நான் கேப்பேன். பிரபு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம விடமாட்டேன். ஏய் பார்த்திபா, எங்களை எப்படி எல்லாம் பாடா படுத்தின, இன்னைக்கு உன் தங்கச்சி நிலைமைய எங்க அப்பா வாயாலதான் சொன்னாரு, நான் செஞ்சே காட்டிடுவேன். ஆனா நான் மட்டும் தனியா இல்ல, இந்த நரகத்துல இருந்து என் தங்கச்சி அழைச்சிட்டு தான் போவேன்.
1: நான் உனக்கு தங்கச்சி தானே, ஆனா இவருக்கு மனைவி, இந்த வீட்டுல எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அது என் தாலி கிடைக்க பெருமண்ணா.
0: நீ இங்க இருந்தா அந்த பாவிங்க உன்ன கொன்னே போட்டுருவாங்கம்மா. வாமா,
1: என் சாவுக்கு நீயே காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா?
0: என்னமா சொல்ற?
1: ஆமா, இது என் கணவர் வீடு, நான் புகுந்த வீடு, இந்த வீட்டுல இருந்து உனக்கு எது உரிமை? இந்த இடத்த விட்டு போறதா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது.
0: நானே போறேன். ஆமா, இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா.
1: என்னடா சொல்ற, புனிதா அவர் கூட பிறந்த தங்கச்சியா?
2: ஆமா, இப்பதான் அவருக்கே தெரியும் நீ ஊரை விட்டு போறியா இல்ல உன் தங்கச்சிய சித்திரவதை பண்ணட்டுமான்னு. ஒரு கொக்கிய போட்டிருக்கானுங்க படுவாவி பசங்க, பாசத்தை காட்டி அண்ணனை மடக்கிட்டானுங்க.
1: என்ன மனுஷன் அவரு, இந்த நேரத்துல போலாமா? அவர் தங்கச்சிக்கு இப்பதான பாதுகாப்பே தேவை.
3: பையனுக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்ரா, மாப்பிளைக்கு உன் கையால பால் கொடுமா.
0: என்னமா?
1: குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மைய மாப்பிள்ள தெரிஞ்சுக்கணும்பா.
0: என்னது? உங்க பரம்பரை, குடும்ப நிலவரம் எல்லாமே தெரியுமே.
1: அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. நான் மூணு பகல் மூணு ராத்திரி கல்யாணம் ஆகாத வாலிபனோட தனி அறையில இருந்தேன்.
0: அப்பா, மூணு நாளாவது, மூணு மாசமாவது, பிரம்மச்சாரியாவது, பட்ட பிரம்மச்சாரியாவது, 50 லட்சம் ரூபாய் சொத்து வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
4: எனக்கு பாதி சந்தோஷம் தான்.
0: என்ன குற?
4: உங்க மக என் வீட்டுல வாழ போற, அதே மாதிரி என் மக டாலி உங்க வீட்டுல வாழ வழி இல்லாம போச்சே.
0: பாப்பா பேரு டாலிங்களா? வாழ வழி பண்ணிட்டா போச்சு. ஏண்டா பிரபு, உனக்கு அந்த மாப்பிளையோட தங்கச்சிய பிடிச்சிருக்கா?
4: நல்ல சிகப்புப்பா. பிரம்மா ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணை படைச்சிருப்பான் போல இருக்குப்பா. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சாமே, ஒருவேளை பிரம்மா பூசணி காத்துட்டு படைச்சிருப்பாரோ. ஆனா பியூட்டிஃபுல் கலர் பா.
0: அண்ணே ஊரை விட்டே ஓடனா, தங்கச்சி உலகத்தை விட்டே ஒளியட்டும். தரித்திரம் பிடிச்ச தங்கச்சி வயிற்றுல பிறந்த ரெண்டு அவமான சின்னங்கள் அழியட்டும். வாடி, தப்பிச்சோட பாக்குறேன்.
1: கைய விடுங்க, என்ன நீங்க எழுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே வரேன்.
0: வாடி,
1: வேண்டுங்க, இனி நீங்க தள்ள வேண்டாம், அந்த பாயம் கூட உங்களுக்கு வேண்டாம், நானே விடுங்க.
0: ஓடி.
5: யாரோ ஒரு தங்கச்சி படத்தை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட நீதி கேட்டு வந்தேன். இன்னைக்கு என் உடன் பிறப்பையே எரிச்சிட்டு வந்து அநீதி அழிக்க
1: வந்திருக்கண்டா. இந்த குடும்பத்தை திருத்துறதுக்காகத்தான் உன்னை இந்த ஊருக்கு வரவழைச்சேன். அவரை கொல்றதுக்காக இல்லப்பா, என் மாங்கல்யத்தை பறிக்கிறதுக்காக இல்லப்பா. அவரை விட்டுருப்பா, அவரை விட்டு, அவரை விட்டு.
0: வர 1ஆம் தேதி சித்ராவுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்.
4: அப்ப என் கல்யாணம்?
0: அது அப்புறம். முதல்ல சித்ராவுடைய கல்யாண பத்திரிகையை எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி.

0: ஸ்ரீமன் சாலையில நாமகிரி பேட்டை நாதஸ்வரம், மாலையில எம் எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக்.
1: கல்யாணத்துக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. காலையில நாமகிரி பேட்டை நாதஸ்வரம், மாலையில எம் எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக்.
0: திருமண அழைப்புகள். எனது ஒரே மகள் சித்ராவுக்கும் பெரும்பண்ணை பரமசிவ சேதுபதியின் மகன் சிதம்பர சேதுபதிக்கும் திருமணம். அனைவரும் வருக, தங்கள் நண்பரவை நாடும் ராஜலிங்கம் கலப்பு. சவால்
2: மேலதாரத்தோட ஊருக்கே குடுத்துட்டு
0: இருக்காருங்க.
2: மச்சான் தாடிக்காரரு முத்தப்பா, அவரே நேரடியா குடுத்துட்டு இருக்காருங்க.
0: முத்தப்பாவா?
2: ஆமாப்பா. சி இது ஆமா முதலாளி,
0: பாதாள சிறையில இருந்து அவன் எப்படி வெளியே வந்தான்?
2: என்ன கேட்டா அவரை கேளுங்க.
0: இப்ப அவன் எங்க இருக்கான்?
2: ஊருக்கு மத்தியில நேரடியில இருக்காருங்க.
0: நீ பாதாள சிறைக்கு போய் என்னாச்சு பாரு, அவனை போய் பாக்குறேன்.
3: என்னங்க ராஜலிங்கம், உங்க தங்கச்சியும் முத்தப்பாவும் எங்கேயோ வெளிநாடு போயிருக்கதா சொன்னீங்க?
2: இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தீங்க
0: அக்கிரமம். ஏய் முத்தப்பா, நீ எப்படி தப்பி வந்த?
4: இத்தனை நாளா நீ என்ன அடைச்சு வச்சது ஊர் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நான் தப்பிச்சு வந்தேன்.
0: இது என்ன பத்திரிக்கை?
4: படிக்கலையா? என் மகளுக்கும் உன் மகளுக்கும் கல்யாணம்.
0: செத்தவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்?
4: செத்தவன் சொல்றேன், நிச்சயம் நடக்கும்.
0: நடக்கவே நடக்காது?
4: நடக்கும்.
0: நடக்கலைனா?
4: அதே மேடையில நான் என்னையே இந்த கத்தியால குத்திக்கிட்டு சாவேன். நீ என்ன செய்வ?
0: இந்த துப்பாக்கியால என்ன சுட்டுக்கிட்டு சாவேன்.
4: அப்ப சாக தயாரா இரு.
2: கல்யாணத்தை நிறுத்துங்க.
1: நிறுத்துங்க.
0: நிறுத்துங்க.
1: நிறுத்துங்க.
2: முதலாளி, எல்லாரும் திட்டம் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.
0: ஏய், நீ எங்க வந்த?
1: இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தேன்.
0: இத நிறுத்த நீ யாரு?
1: நானா? உன்னை அழைக்க வந்த எமே, உன்னால சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டாம குடும்பத்துல மிஞ்சின ஒரே வாரிசு, ஞாபகம் இருக்கா?
0: இப்ப நீ என்ன செய்ய போற?
1: முதல்ல பார்த்திபனுக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். அதுக்கப்புறம் என் காரியத்தை முடிக்க போறேன்.
0: பார்த்திபன் தான் செத்து போயிட்டானே.
1: அவர் சாக மாட்டாரு, அவர் சாக கூடாது, அவர் சாக முடியாது. கட்டாயம் வருவாரு.
0: எப்படி வருவான்?
1: என் குரல் கேட்டா வருவாரு.
0: எங்க கத்து கதறு வருவானா?

0: ಯಾರು ಕಳವೆ?
1: ನಮ್ಮ ಹಳೆ ಅಪ್ಪ ಬುಕ್ಕಪ್ಪ ಅವ್ರು ಸತ್ತಿದ್ದಾರೆ. ಸತ್ತಿದ್ದಾನ?
0: ಆಮಾ, ನೀ ಸಂಜೆ ಸತ್ರವದೆಯಾಳ.
1: ಅವ್ರು ಸತ್ತು ಪಳನಾಳಾಚು. ಏನ್ ತಾಯಿಗೂ ಕೂಡ ತೆರೆಯಾದ ಎಂದ ಉಣ್ಮೆ ಉನಕ್ಕು ಮರೆಕ್ಕಪ್ಪಟ್ಟದು. ನೀ ಅವರ ಸೆರೆಯಲ್ಲಿ ಅಡಚಿ ವಚ್ಚಿರಂದೆಂಗ್ರ ಉಣ್ಮೆ ಊರಕ್ಕೆ ತೆರೆಯನ್ನು ನಾ ಅಪ್ಪ ವಸತ್ರ ನಡಮಾಡ್ನೆ.
2: ಏನ ಬೀಣ ಬೇಸಿಗಿದೆ, ಕಟ್ಟಿಯ ತಾಳಿಯೇ. ಸಂತೋಷದ ಏನ್ ಸಂತೋಷ?
0: உங்க சபதத்துல தோத்து போயிட்டீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க?
1: உலகமே எனக்கு எதிரி ஆயிடுச்சு, நான் தோத்துட்டேன். இதனால உங்ககிட்டயோ மத்த யாருக்கிட்டயோ மன்னிப்பு கேட்டு வாழ விரும்பல. அதை என் உடம்புல ஓடுற ரத்தம் கூட அனுமதிக்காது. நான் சவால் விட்ட மாதிரி சாகிறத தவிர வேற வழி இல்ல.
3: குண்டு என் கையில முதலாளி, இப்படி ஏடா கூடமா ஏதாவது செய்வீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் துரோகத்துக்கு துணை போக மாட்டேன், தியாகத்துக்கு தான் துணை போவேன். சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ராஜலிங்கம், கல்யாணம் முடியட்டு மேல தான் காத்திருந்தேன். என் கல்யாணம் தாண்டா உனக்கு சாவு.
4: ஐயா சொல்லிட்டேனே, ஏ பொண்டாட்டிய கொல்லவன கொல்லிட்டே கொல்லிட்டே.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ திருமலா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கிய சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்பட வளர்ச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், பானுப்ரியா, சாந்தி பிரியா, ராஜேஷ், எஸ் எஸ் சந்திரன், சார்லி ஆகியோருடன் பலர், இசை இளையராஜா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு மலர். ஒவ்வொரு மலரும் ஒரு மொழி பேசுகிறது, ஒவ்வொரு மனமும் ஒரு நினைவை சுமக்கிறது. காதல் முதல் பக்தி வரை, மகிழ்ச்சி முதல் மரியாதை வரை, மனித உணர்வுகளின் எல்லா தருணங்களிலும் மலர்கள் நம் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளன. வாருங்கள் நீர்களே, இந்த பொன்மாலை பொழுதை மலர்களின் மனத்தோடும் இனிய இசையோடும் சேர்ந்து ரசிப்போம். மலரின் மௌனம் கூட சில நேரங்களில் 1000 வார்த்தைகளை சொல்லித்தரும். அந்த மலரிடம் காதல் மொழி பேசும் இந்த பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

மலரை பார்த்து ரசிப்பது ஓர் அழகு. மலரையே மனித உருவில் காண்பது காதலின் அழகு. அந்த இனிய காதல் உணர்வை இசையில் மலர செய்யும் அற்புதம் பட பாடல்.

ஆமர்களே, இன்றைய பொன்மாலை பொழுதின் தலைப்பு மலர். தேன்றல் தாளாட்டும் போது மலர்களும் இசையாக மலர்கின்றன. அந்த இசையை மனம் நிறைய உணர்த்தும் பாடல் இதோ காற்றலையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல். இது வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:31. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சி மலர் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி நிலவின் ஒளியில் மலரும் ஒரு மலரைப் போல சில நினைவுகள் என்றும் நம் மனதை விட்டு நீங்காது. அந்த இனிய உணர்வை இசையாக்கும் ஜோடி பட பாடல்

நேர்களே, ஒழித்த அந்த பாடலோடு மலர் என்ற தலைப்பில் வலம் வந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைய பொன்மாலை பொழுது, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றாக நிற்கையில் ஜனநாயகம் மீதான உலகின் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் ஒருங்கிணைந்து பயணித்தால் பொதுவான முன்னேற்றத்தை எட்டுவதில் புதிய வரலாறு உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கூட்டு பணிக்குழு முறையில் தீவிரவாதத்தை எதிர்க்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பிராந்தியமாக பராமரிப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். செயற்கைக்கோள்களை ஏவும் தொழில்நுட்பத்தில் இந்தோனேஷியாவிற்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தானா மிர்டேகா மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது வழங்கப்பட்டது. இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இவ்விருதை வழங்கி சிறப்பித்தார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான வரலாற்றுப்பூர்வ நட்புறவை ஆழமாக்கி தந்திரோபாய கூட்டுறவு உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: விருது வழங்கும் விழாவிற்கு முன்பாக இஸ்தானா மெர்டேகா மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமருக்கும் இந்தோனேஷிய அதிபருக்கும் இடையே பிரதிநிதிகள் நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், கலாச்சார பரிமாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகளும் கையெழுத்தாயின. தமது இந்தோனேஷிய பயணம் இந்தியா இந்தோனேஷிய உறவுகளில் புதிய

0: அத்தியாயத்தின் தொடக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு மக்களின் செழிப்பிற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் மேம்பாட்டிற்கும் ஒருங்கிணைந்து பாடுபட இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்தோனேஷிய அரசால் விருது வழங்கி சிறப்பிக்க பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
1: தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் டெல்லி தலைநகர் பிரதேசத்தில் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவது இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். யமுனா நதியை சுத்தப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதை மத்திய உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யமுனா நதியில் சென்று சேரும் கழிவுநீரை சுத்திகரிக்க கடந்த ஓராண்டில் மட்டும் 128 சுத்திகரிப்பு ஆலைகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்காலத்தில் டெல்லி பிராந்தியத்தின் குறுக்கே இயற்கையான சுவாச பையாகவே அமைந்திருந்த மலைமேட்டு பகுதியை மீட்டெடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரில் ஜோலிலா சுரங்கப்பாதை, உத்தரகாண்டில் கேதார்நாத் கயிற்றுப்போதை போன்ற திட்டங்களால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாலை போக்குவரத்து இணைப்புகள் வலுப்பட்டு வருவதாக கூறினார். தேசத்தை கட்டியெழுப்பும் பணிகளே ஆட்சி நிர்வாகத்தின் ஆணிவேராக இருக்க வேண்டும் என்றும், அரசியலை சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான கருவியாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். காசுநோய் இல்லா இந்தியா இயக்கத்திற்கான ஆதரவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலாளர்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மான்வியா, பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோருடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினர். காசுநோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசின் எல்லா துறைகளும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறை அவசியம் என திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். காசுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களுக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் NCC, NSS மற்றும் MyGov இணையதளம் மூலம் தன்னார்வ தொண்டர்களை ஒன்று திரட்டி தேசிய அளவிலான இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் கடந்த June 15 முதல் வரும் 31 வரை நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
0: வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஆஷா பணியாளர்கள் மூலம் ORS மற்றும் துத்தநாக மாத்திரை வழங்கப்படுகிறது. சுத்தமான குடிநீர் அருந்துதல், அடிக்கடி கை கழுவுதல், சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுதல் மற்றும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வயிற்றுப்போக்கினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை 0% குறைக்கும் நோக்கிலான இந்த இயக்கத்தின் தொடக்க விழாவில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஷமிமுன்னிசா பேகம், செய்தி கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவின் துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்வாண்டில் இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுடெல்லியில் உள்ள கலாச்சார ஆதாரங்கள் மற்றும் பயிற்சிக்கான மையம் காரைக்கால் NIT வளாகத்தில் கல்வியில் நாடகம் என்பது குறித்து 5 பயிலரங்கு ஒன்றை நடத்துகிறது. வரும் 10 வரை நடைபெறவுள்ள இந்த பயிலரங்கில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளிலிருந்து மொத்தம் 108 ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடும் நிரந்தர சபாநாயகர் தேர்வும் தாமதமாகி வருவதற்கு ஆட்சியில் நிலவும் அதிகார மோதல்களே காரணம் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரிசி கொள்முதல் தொடர்பான அரசின் புதிய கொள்முதல் நடைமுறைகளிலும் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் துணைநிலை ஆளுநர் இதுகுறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றார். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் காணிக்கை பணம் கொள்ளையெடுக்கப்பட்டது குறித்து CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திரு நாராயணசாமி மேலும் வலியுறுத்தினார். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பரவக்கூடிய ஜூனோசிஸ் நோய்களை தடுப்பது குறித்த உலக ஜூனோசிஸ் தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் திருமதி துர்கா தொடக்கி வைத்தார். எலிக்காய்ச்சல், பன்றிக்காய்ச்சல், வெறிநாய்க்கடி உள்ளிட்ட நோய்கள் பரவும் விதம் குறித்தும் அவற்றின் அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. 3rd புதுச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் துத்திப்பட்டு CK மைதானத்தில் இன்று தொடங்கியுள்ளன. இன்று மாலை நடைபெறும் முதலாவது

ஆறாவது போட்டியில் கடந்த ஆண்டு முதல் இரண்டு இடங்களை பெற்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதுகின்றன. புதுச்சேரி மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆறு அணிகளுக்கு இடையே டபுள் ரவுண்ட் ராபின் முறையில் மொத்தம் 34 போட்டிகள் இத்தொடரில் இடம்பெறவுள்ளன. லீக் போட்டிகள் வரும் 22 தேதி முடிவடைந்த பின்னர் இறுதிப் போட்டி வரும் 26 தேதி நடைபெறும். போட்டிகளை காண நுழைவு கட்டணம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளை இம்முறை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அலவரசை மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் நேரடியாக ஒளிபரப்பாவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்தர அமர்நாத் யாத்திரையின் 5 நாளான இன்று இதுவரை அமர்நாத் பனிக்குகையில் தரிசனம் செய்துள்ள பக்தர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த குழுக்களாக யாத்திரை மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகள் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. யாத்திரைகள் நிலவரங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மரபுகளை பாதுகாத்து பழங்குடியினர் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் பணிகளில் பாரம்பரிய ஞானத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுயல் ஓராம் வலியுறுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் இன்று இதுகுறித்து தேசிய பயிலரங்கு ஒன்றை அவர் தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது மனோரஞ்சிதம். இனி அசைந்தாடுதே என தொடங்கும் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

ஒலித்து வந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 to 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 to 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெய்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 to 7:15, 7:25 to 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 to 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். நிகழ்ச்சி டெய்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 to 11:00 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமுது தமிழ்

மொழியின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. ஏழு நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படும் ஆசிட் பிரச்சினைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை அனகிதா ரவீந்திரன் அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு விடாமுயற்சியே வெற்றியின் படிக்கட்டு. நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். பனிரெண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம் மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி வீராம்பட்டினம் சி சக்திவேல் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பித்தக்குழி பி முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் ஆரோக்கியமே அழகு பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறைத்தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று 10:00 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மைசூரியம் நாகராஜ் மைசூரியம் மஞ்சுநாத் ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். 4:00 இரு கோடுகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை வி குமார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது எண்கள் என தொடங்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:32 வரை மெலடி மேஜிக். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரி. மீண்டும் 11:32 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். பனிரெண்டு 2:00 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன்

அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் சிநேகிதியே, ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறைத் தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்று கானங்கள். 3 ஹலோ டாக்டர். பொதுவான உடல்நல பரிசோதனைகளின் முக்கியத்துவம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனோ அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 6:20 to 7 வரையிலும், 7:20 to 7:15 வரையிலும், 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 to 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 to 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 பகல் 1 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:00. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக சர்வம் திரைப்படத்திற்காக ஜேவிட் அலி மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத்தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான

0: இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்பு மிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா, திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய

கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு

0: கிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நில பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரி ஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர்காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர்காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரணமாக உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம், உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம், ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன்பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா அல்லது நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளர்சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளர்சிடியாவில் கிளர்சிடியா செபியம், கிளர்சிடியா மெகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: அடை தீரந்து தாவும் மனம் தீரந்து தூவும் திருப்புயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: மண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
5: உழவர் உலகம்.
4: மண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
5: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
4: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
5: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பும், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிடியா மெகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள், முதலில் உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: நீங்க ஒரு இயற்கை விவசாயி இல்லீங்களா?
2: ஆமாங்க.
1: விவசாய நிலங்கள் எல்லாம் ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும். உங்களுடைய விவசாய நிலங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கும் நீங்க இருக்கிறதுக்கும் உங்க நிலம் இருக்கிறதுக்கும்?
2: இல்ல, நாங்க எங்க தோட்டத்திலேயே தான் வீடு கட்டி குடியிருக்கோம்.
1: உங்க விவசாய நிலத்திலே வீடு கட்டி வச்சிருக்கீங்க? பரவாயில்ல.
2: நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து காட்டுக்கு போகணும்னு நாங்க ஊருக்குள்ள எல்லாம் இல்ல, நாங்க எங்க தோட்டத்திலேயே தான் வீடு கட்டி குடியிருக்கோம்.
1: அப்பத்துல இருந்து பாரம்பரியமா இருக்கிறீங்களா?
2: இல்லைங்க சார், நாங்க வந்து எங்க அம்மா வீடும் அவங்க தோட்டத்திலேயே தான் வீடு கட்டி குடியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இங்கேயும் அவங்க தோட்டத்திலே தான் வீடு கட்டி குடியிருக்காங்க. இங்கேயே தான் நாங்க எங்க தோட்டத்திலே தான் குடியிருக்கோம்.
1: நீங்க திரும்புற இடம்லாம் உங்க வயல்வெளி தான்?
2: கண்டிப்பாங்க. எந்த ரேடியோ சத்தமும் கிடையாது, எந்த ஒரு பைக் சத்தமும்
1: கிடையாது.
2: கண்டிப்பா குருவி சத்தம், குருவி கூடுலாம் கூட எங்க வீட்டுல வந்து கூடு கட்டி வச்சிருக்கு. ரெண்டாவது தேனி நிரந்தரமாவே போற 4-5 வருஷமா ஒரு இடத்துல தேனி நிரந்தரமாவே இருந்துட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா அமைதியா காத்து, ராத்திரி நேரத்துல நாங்க ஃப்ரீயா வெளியில இருப்போம். நல்ல காத்து, ஒரு அமைதியான சூழ்நிலை, ரொம்ப பிடிச்சிருக்கோம் சார்.
1: நிலத்து பக்கத்திலே வீடியும் வச்சிருக்கீங்க, நைட்லலாம் ஏதாவது பயம் எதுவும் இல்லைங்களா?
2: கடவுள் புண்ணியத்துல எது நாள் வரையிலும் இல்லைங்க சார். இனி அப்படின்னு பாம்பு பூச்சி வரும், அவங்க இல்லாத டவுனுக்குள்ளேயே தான் வீட்டுக்குள்ள பாம்பு வருதுங்கிறாங்க. நம்ம கிராமத்துல இருக்கோம், இல்லாம இருக்கவங்களாம் அவங்க இல்லாத இடத்துல நாம இல்லை. என்ன அங்கங்க இருக்கும் போது ஏதோ ஒரு நாளைக்கு தெம்பிடும், அப்புறம் அது போயிடும். அது போற போக்கில தெம்பட்டாதான் இங்க இருக்கு, நான் போறேன்னா அது வராது. அது எங்கேயாவது போயிட்டு இருக்கு, அது நம்ம வழியில மாட்டினாதாங்க சார் உண்டு.
1: தூங்கி எழுந்த உடனே ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி உங்க விவசாய நிலங்களை பாக்குறீங்க, அதுல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது இல்ல?
2: ஆமாங்க சார். அதுவும் பயிர் பண்ணிருக்கிறப்பெல்லாம் நம்ம வயல் ஓட்டி பயிர் நட்டுட்டு அங்க போயிட்டு பயிரை காலையில தண்ணி எடுத்துட்டு அந்த காலையில போய் அந்த பயிர்ல பனி தண்ணி நிக்கிறது, பிள்ளை பனி தண்ணி நிக்கிறது, நம்ம நடக்கிற தாரையெல்லாம் தெரியறது, அந்த பயிர் எல்லாம் காடு ஃபுல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி அது ஒரு அது உணர்ந்தாதாங்க சார் தெரியும். அதனுடைய ஒரு
1: உள்ள அழகுன்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா.
1: நீங்க நிலத்துல வீடு வச்சுக்கிறதெல்லாம் எப்படி? மா, பழ, வாழை, கொய்யா, சப்போட்டா, இது போல நிறைய மரங்கள்.

0: வச்சிருக்கீங்களா?
1: இருக்குதுங்க சார், நீங்க சொன்ன எல்லாமே இருக்குது.
0: அப்படியா?
1: சப்போட்டா மரமும் இருக்குது, மாமரமும் இருக்குது, தென்னை மரமும் இருக்குது,
0: பரவாயில்ல,
1: நெல்லிக்காய் மரம் ஒண்ணு இருக்குது, கொய்யா மரமும் இருக்குது, எல்லாமே வச்சிருக்கோங்க சார்.
0: பரவாயில்ல, விவசாய நிலங்களும் இருக்கு, மரங்க வகைகளும் இருக்கு.
1: கண்டிப்பா.
0: அதெல்லாம் எப்படி உங்களுக்கு மகசூல் தருது? அதுல நிறைய பயன்கள்.
1: அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிடுற செலவுக்கு மட்டும் வச்சிருக்கோங்க சார், பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. மாமரம் ரெண்டு இருக்கு, அது கொஞ்சம் காய் வரும், கேக்குறவங்களுக்கு அது அப்படியே கிலோ 50 ரூபாய் 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். மத்தபடிக்கு சப்போட்டா மரமும் ரெண்டு தான் இருக்கு. இந்த வருஷம் சரியானபடி காய் இல்ல, ஆனா வருஷ வருஷம் காய் இருக்கும். அதுவும் சும்மா சாப்பாட்டு செலவுக்கு மட்டும்தான். நம்ம ஓன் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மரம் வச்சிருக்கோம் சார்.
0: நெல் போல இந்த மரங்கள்லயும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது?
1: மரங்கள் வந்து ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கோங்க சார், ஆனா அதுலயும் கொஞ்சம் வித்துருவேன். எப்படியும் ஒரு 10 கிலோ 5 கிலோ வித்துருவேன். மாமரத்தெல்லாம் சேர்த்தியே விற்போம்.
0: அதுக்கெல்லாம் எதுவும் ரசாயன உரங்கள் அடிக்கிறது இல்ல?
1: எதுவுமே கிடையாதுங்க சார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க மண்ணுக்குள்ள இது வரலாம், நான் எதையுமே கொண்டுட்டு வர கிடையாது. நான் இயற்கைக்குன்னு மாறின பிறகு நான் கொண்டுட்டு வர கிடையாது.
0: இப்போ நீங்க ஒரு இயற்கை விவசாயன்ற முறையில நிலங்களை எப்படி செம்மைப்படுத்தி அதிக விளைச்சலுக்கு கொண்டு போறீங்க, அந்த யுக்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஒண்ணுமே இல்லைங்க சார், என்னுடைய எருவை மண்புழு உரமா மாத்துறேன். அந்த மண்புழு உரத்தை வயலுக்கு போடுறேன். வயலுக்கு போட்டுட்டு ஏற்கனவே நம்ம மண்ணில் உயிர் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. நான் நடவு போட்டுட்டு ஆக்சுவலாக இயற்கையாக எதுவுமே போடாமல் நடவு போட்டாலே 8வது நாள் நடவு திரும்பிடுது, 5 நாளில் பச்சை கட்டிக்குது. அதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையான முறையில் பண்ணும் பொழுது மண்ணுடைய சத்துக்கள் வந்து அழிக்கப்படுறதில்ல. எந்த விதத்துலேயும் அழிக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் எதையுமே நான் செய்யலை. அதனால நடவு போடுறேன், மண்புழு உரம் போடுறேன், கல்ல புண்ணாக்கு போடுறேன். இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் டெவலப் பண்ணி நான் வயலுக்கு விடுறேன். இதுதாங்க சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் வேப்பண்ண புங்கன்ன காம்பினேஷன் போட்டு நான் ஸ்ப்ரே கொடுத்தேன், பஞ்சக்காவியா ஸ்ப்ரே கொடுத்தேன். இவ்வளவுதான் நான் போன வருஷமும் பண்ணினேன். இந்த வருஷம் ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு சூழ்நிலை எனக்கு அமையல, நான் ஸ்ப்ரே கொடுக்கல. ஒன்லி கீழே விட்டது மட்டும்தாங்க சார். இந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் விடுவேன், மண்புழு உரம் போடுவேன். இதுதாங்க சார் நான் பண்ணுவேன்.
0: விளைச்சல் அதிகமா கொடுக்குறேன்
1: ஏக்கருக்கு. இந்த வருஷம் 27 பக்கமா வந்துருச்சுங்க சார்.
0: எப்படி விற்பனை பண்றீங்க?
1: எல்லாமே என்கிட்ட அரிசியா தாங்க சார் வாங்கிக்குவாங்க. நெல்லை அறுத்துட்டு நான் மில்லுல கொடுத்து வேக வைக்க மாட்டேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி வாரத்துல 2 நாள் 3 நாள் நான் நுண்ணுயிரிகள் கரைசல் வயலுக்கு விட்டு நான் கொண்டு போய் மில்லுக்காரங்கிட்ட கொடுத்தேன்னா மில்லுக்காரங்க வேற ஏதோ ஒரு நெல்லில் போட்ட தண்ணியில ஊற வைக்கணுன்றதுல அதுல போட்டாலும் நான் இப்போ நான் என்னுடைய உழைப்பு வேஸ்ட்
0: ஆயிடும்.
1: அதே மாதிரி நான் கொடுத்த அந்த நெல்லினுடைய அரிசியை திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. நான் என்னால் முடிகிறவரில் நான் அப்பப்போ என்னுடைய நெல்லை ஃபுல்லாக நானே தான் வேக வைப்பேன். நானே வேக வச்சு காய வச்சு பதப்படுத்தி இறக்கி மூட்டை பிடிச்சி அடுக்கிக்குவேன். அவர் 5 மாதம் ஆனதன் பிறகு அதுக்கு மேலே நான் அரவி கொண்டு போய் நான் அரிசியை வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட அரிசி வாங்குறவங்களும் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்காங்க சார்.
0: ஒரு நல்ல ஊட்டச்சத்து அரிசியா கொடுக்குறீங்க, உடம்புக்கு நல்லதா?
1: நஞ்சு இல்லாத உணவு கொடுக்குறேங்க சார். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத, எந்த ஒரு நஞ்சுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு கொடுக்குறேங்க.
0: அரிசி வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க?
1: இருக்கிறாங்க சார், எங்கிட்ட அரிசி வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க.
0: இப்போ எவ்வளவு கொடுக்குறீங்க மூட்டை?
1: நான் சிப்பம் 25 கிலோ சிப்பம் 2150 ரூபான்னு கொடுக்குறேன். கருப்பு கவுனி 220 ரூபான்னு கொடுக்குறேன். கருங்குருவை 120 ரூபான்னு கொடுக்குறேன். பூங்காறு 120 ரூபான்னு கொடுக்குறேன். இலுப்பை பூசம்பா 250 ரூபான்னு கொடுக்குறேன். ரத்தசாலி 130 ரூபான்னு கொடுக்குறேன். அறுபதாங்குருவையும் குள்ளங்காரும் 100 ரூபான்னு கொடுக்குறேன்.
0: ஒரு கரெக்டான விலைதான்,
1: கணிசமான ரேட்டு தாங்க சார். அதிகமான விலைன்னு சொல்றதுக்கு இல்லை, கம்மியான விலைன்னு சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய விவசாய செலவு இப்போ நான் வந்து எல்லாமே ஆள் வச்சு தான் நான் வேலை செய்கிறேன். என்னுடைய உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துறது, கரைசல் விடுறது, ரெண்டாவது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் என்னுடைய வேலைகள். களை எடுக்கிறப்ப பொம்பளையில் வச்சுட்டு நாங்கள் களை எடுப்போம். இதில் உழவு ஓட்டும் போது ஓரம் வெட்டுறது, வரப்பு கட்டுறது, கீழே மண்புழு உரம் வேமை இதெல்லாம் போட்டு கலந்து இதை போடுறது. நம்ம உரம் போடுற மாதிரியே 3 தடவை போடுவேன், சமயத்துக்கு 4 முறை கூட போடுவேன். பயிர் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டாப்புல இருந்ததுன்னா திரும்ப 1 தடவை ஆளுங்களை வர சொல்லி மண்புழு உரத்தை கலந்து விட்டு நுண்ணுயிர்கள் ஊற்றி கலந்து போட்டு விடுவேன். அந்த மாதிரி போடும் பொழுது ஒரு தடவையும் நமக்கு வந்து இதையெல்லாம் கணக்கு போடும் பொழுது நமக்கு ஒரு கணிசமான லாபம் வந்து நமக்கு கிடைக்குதுங்க சார்.
0: பாரம்பரிய அரிசி வகைகளை கொண்டு நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிச்சு விற்கிறீங்களா?
1: ஆமாங்க சார், அது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இடையில நமக்கு கொஞ்சம் நெல் இல்லை அரிசி இல்லைங்கிறதுனால நிறுத்தி வச்சிருந்தேன். இந்த வருஷம் வந்ததன் பிறகு போன வருஷம் விளைஞ்ச நெல்லில் ஒரு 4-5 மாதம் போனதன் பிறகு தான் திரும்ப தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படியே அளவில் போயிட்டுருக்கு. கருப்பு கவுனி அரிசியிலையும் மிக்சர் செய்கிறேன், கரும் குருவை அரிசியிலையும் மிக்சர் செஞ்சு கொடுக்குறேன். பூங்கார் அரிசிலையும் மிச்சர் முறுக்கு எல்லாத்துலேயுமே மிச்சர் முறுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பு கவுனியில் உருண்டை, கரும் குருவையில்

0: உருண்டை. உருண்டைனா அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்கிட்ட வந்து எந்த ஒரு சர்க்கரை ஐட்டமுமே சேர்த்தாம பண்றேன். வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ பனை வெள்ளமோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம நான் உருண்டை புடிச்சு
1: கொடுக்குறேன்.
0: நட்ஸ் ஃப்ரூட்ஸ் சேர்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய அரிசியில இயற்கையா கடவுள் ஒரு மருத்துவ குணத்தை கொடுத்ததுனால அதை நாம பாலாக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் வெள்ளத்துலையும் இதுலையும் அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு அதை இன்னும் வேல்யூவா பண்ணி அதை சாப்பிட்டாலே உடலுக்கு இன்னும் ஆரோக்கியத்தை தரும் வகையில நான் இந்த மாதிரி உருண்டைகள் பண்றேன். ஆமா, ஏற்கனவே மிச்சர் முறுக்கும் சுத்தமான கடலை எண்ணெயில தான் நான் பண்ணி தரேன். அதுல இந்த பாம் ஆயில் எல்லாம் அந்த இது அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தமான கடலை எண்ணெயில தான் நான் இதுவரையிலும் எங்க தோட்டத்துல விளைஞ்ச கடலை எண்ணெயில தான் நான் மிச்சர் முறுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அது இன்னொரு 20 லிட்டர் எண்ணெய் ஆட்டை இருக்குது. அதுக்குள்ள இப்ப போட்டிருக்கிற கடலக்காய் வந்துரும் நினைக்கிறேன். வரலன்னா ஒரு கடலை பருப்பு வாங்கி ஆட்டிக்குவேன். ஆட்டி கடலை எண்ணெயில மட்டும்தான் நான் செஞ்சு தருவேன். மாற்று எண்ணெயில நான் செஞ்சு தர மாட்டேன். அதே மாதிரி வாத நாராயண தொக்கு, பெரண்ட தொக்கு, தூதுவேலை தொக்கு, தூதுவேலை எங்க தோட்டத்துல இருக்கிறத மட்டும்தான் நான் எடுத்து பண்ணி தருவேன். வாத நாராயணம் ஒரு கட்டை வச்சுட்டேன், தலைஞ்சி வந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ அதை எடுத்து பண்ணிக்கிறேன். அதை தாண்டி தேவைப்பட்டால் ஏரியில் போடிச்சுட்டு வந்து அதை செஞ்சுக்கிறேன். பிறண்ட அது பெருசாக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா அது அப்பப்போ என்கிட்ட இருக்கிறது போக மீதிக்கு நான் வாங்கிக்கிறேங்க சார். இதுக்கும் சுத்தமான கடலை எண்ணெய் பயன்படுத்தி தான் நான் வந்து செய்கிறேன். மெயினாக என்னென்னா கெட்டு போகிறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் நான் பயன்படுத்தாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நினச்சி வீட்டு முறைப்படி நான் வீட்டில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன்.
1: நீங்கள் சொல்லும் போதே எனக்கே வாங்கி சாப்பிடணும் போல ஒரு ஆசை வந்துருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இயற்கையோடு ஏந்து நீங்கள் அந்த பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷமா.
0: கண்டிப்பாங்க சார்.
1: பிறண்டையில் தொக்கு செய்கிறதா சொன்னீங்கம்மா, அது எப்படி செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஒன்றும் இல்லை சார், பிறண்டை எடுத்து எல்லாருமே வீட்டு சமையலுக்கு க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிட்டு பிறண்ட புளி உப்பு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வணக்கிக்கிட்டு ஆற வச்சுட்டு திரும்பவும் காரத்துக்கு தேவையான மிளகாயை போட்டு உப்பு தான் நம்ம வணக்கும் போது போட்டிருக்கோம், திரும்ப தேவையான உப்பை போட்டுட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கி இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக வெந்தய பொடி போட்டு நல்லா பதம் வர வரலும் எடுக்கிற பதம் தாங்க சார் ரொம்ப முக்கியம். பதம் வர வரலும் பக்குவமாக பார்த்து எடுத்து தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. எடுக்கும்போது தண்ணி விழாமல் பார்த்துக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் எடுக்கிற பதம் பக்குவமாக கரெக்டாக எடுக்கணும். கொஞ்சம் இதாகி போனாலும் அப்படி மொறமொறப்பு தன்மையாக போயிடும், முன்னாடி எடுத்தீங்கனாலும் கெட்டு போயிடும். அந்த பதம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதுதாங்க சார் மெத்தட். இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களா?
0: எஃப்எஃப்எஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேங்க சார். ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு வாங்கினேன். அது ஆரம்பத்தில் முறுக்குமாக மட்டும் கொஞ்சம் சேல் பண்ணேன். திரும்ப அது டைமிங் முடிஞ்சது, திரும்ப 3 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய அரிசியுமே லேப் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிவன் சம்பா, வாசனை ஜீரக சம்பா, கருப்பு கவுனி அரிசியை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3க்குமே கெமிக்கல் இருக்கானு டெஸ்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா, இல்லை 1க்கு பண்ணுனா போதுங்கம்மான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அரிசியினுடைய டெஸ்ட் ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சார்.
1: இப்போ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா அரசு மூலமா?
0: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முன்ன இருந்த கலெக்டர் சரண்குமார் சார் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து மகளிர் தினத்தை அன்னைக்கு எனக்கு முன்னோடி விவசாயின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு நான் அவர் கையில் வாங்கியிருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக இருக்கும் நான் கலெக்டர் ஆஃபீஸில் பேசினேன். இயற்கை விவசாயத்தை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதே மாதிரி இதெல்லாம் போடுறதுனால என்ன நடக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் பேசினேன். அடுத்த முறை வந்து சேனல் வந்து எனக்கு அவார்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சரண் சார், முன்னாள் கலெக்டர் சரண்குமார் சார் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அங்கேயும் அவங்க தான் அவார்டு கொடுத்தாங்க. நான் அவார்டு வாங்க போகும்போதே அம்மா நல்லா இருக்கீங்களாம்மான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சுது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் கையால் 2 அவார்டு வாங்கியிருக்கேன். நான் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு நான் குழுவில் எல்லாத்தையுமே என்னுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுவேங்க சார். அதை பார்த்துட்டு புதுச்சேரியில் வந்து நெல் திருவிழா நடத்துவாங்க. அப்போ புதுச்சேரியிலேருந்து என்னை கூப்பிட்டு புதுச்சேரிக்கு கேவிகேவிகே ஹெட்டு அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த சார் மூலிமாவும் நான் எனக்கு ஒரு அவார்டு நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு அவார்டு

0: கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது.
1: இன்றைய நிகழ்ச்சியிலம்மா, நீங்கள் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது, அதனுடைய முக்கியத்துவம், பாரம்பரிய நெல் ரகங்களாம் என்னென்ன, அதனுடைய பயிரிடும் முறைகள், பொதுவாக விவசாய சம்பந்தமான பல செய்திகள், மூலிகைகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், இது போன்ற நிறைய செய்திகளை நீங்கள் சொன்னீங்கம்மா. இந்த நிகழ்ச்சியை நிறைய விவசாய பெருமக்கள் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல சந்தேகங்கள் ஏதாவது ஆலோசனைகள் தேவைன்னா உங்ககிட்ட தெரிஞ்சிக்க விருப்பமாக இருக்கும். அதனால் உங்களுடைய கைபேசி எண்களை சொல்லுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.
0: சரிங்க சார், சொல்கிறேங்க சார். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 91 50 429 529. 91 50 429 529.
1: நிகழ்ச்சி நிறைவாக விவசாய பெருமக்களும் சரி, இனி வளரும் தலைமுறையினர், அதாவது பல படித்த இளைஞர்கள் இயற்கை விவசாயம் பண்ண முன் வராங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள்?
0: என்னுடைய அறிவுரைன்னு கேட்டிங்கன்னா, யாரும் கெமிக்கல் பயன்படுத்தாதீங்க, உரம் போடாதீங்க, மண்ணை உயிரோட்டமான மண்ணாக வச்சுருங்க, ஒரு நல்ல நஞ்சில்லாத உணவை தயார் பண்ணுங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், அடுத்த ஜென்மன் ஒன்று இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. கடவுள் வந்து மனிதனாக படைச்சதே ஒரு சிறப்பு. அந்த கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டை வந்து நம்ம இருக்கிற வரையிலும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு நம்ம வந்து கடவுள் இடத்துல போகணும். அதுக்காக நம்ம கெமிக்கலை பயன்படுத்தி சீக்கிரமாக நமக்கு உடல் உபாதையை கொடுத்து சீக்கிரமாக போகாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டு போகணும், இருக்கிற வரையிலும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக இயற்கை விவசாயத்தை எல்லாருமே கையில் எடுங்க. கெமிக்கல் இல்லாத ஒரு உலகத்தை படைப்போம். எல்லாருமே வந்து இயற்கையான முறையில் இயற்கை விவசாயம் செய்யுங்க. இதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றவங்களும் இயற்கையான உணவுப் பொருட்களை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு நஞ்சில்லாத உணவை எடுத்துக்கும் பொழுது நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ வந்து படிச்சுட்டு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வேலை தேடி வெளியில் போய் அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ இயற்கை விவசாயம், அவங்களுக்கு நிலம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நிலம் இல்லைனாலும் குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க. நிலம் இருக்கிற விவசாயிகள் அவங்க தோட்டத்திலேயே இப்போது விவசாயம் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்துட்டு அதை அரிசியாகவும் சேல் பண்ணலாம். அரிசியை அடுத்த கட்டமாக மாவு பொருள், முறுக்கு மாவு, இட்லி மாவு, பஜ்ஜி போண்டா மாவு, இந்த மாதிரி மாவு வெரைட்டியாக அடுத்த கட்டத்துக்கு மதிப்பு கூட்டலாம். அதுக்கு அடுத்தபடியாக அதை இன்னும் மதிப்பு கூட்டி அதனுடைய முறுக்கு மிச்சர் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி நம்ம சேல் பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் விளையிற பொருளை நம்மளே மதிப்பு கூட்டி சேல் பண்ணலாம். இதுக்கு படித்த இளைஞர்கள் எல்லாருமே முன் வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்களே பண்ணி இதை வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். நம்மளும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ தேவையில்லை. இப்போது இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரணும், ஒரு நஞ்சில்லாத உணவை தயார் பண்ணணும், எல்லாத்துடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள், இதுவரை உழவருடன் சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. நேயர்களே, இன்றைய பண்ணை செய்தியில் வன மகோத்சவ வாரத்தை கொண்டாடும் வகையில் இறுதி நாளான இன்று வன மகோத்சவ சிறப்பு பண்ணை செய்தி கேட்கலாம். மகா வனோத்சவம் என்பது வெறும் மரம் நடுவிழா மட்டுமல்ல. இது இயற்கையை பாதுகாக்கவும் எதிர்கால தலைமுறைக்கு பசுமையான உலகை உருவாக்கவும் நம்மை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான இயக்கம். மரம் வளர்ப்போம், வளம் பெறுவோம் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனதிலும் விதைப்பதே இந்த விழாவின் நோக்கம். விவசாயம் என்பது இயற்கையை சார்ந்த தொழில். மழை, மண், காற்று, நீர் ஆகிய அனைத்தும் நன்றாக இருந்தால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். இந்த நான்கையும் பாதுகாப்பதில் மரங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காற்று மாசுபாடு குறைகிறது. மரங்கள் மழையை ஈர்க்கவும், நிலத்தடி நீரை சேமிக்கவும், மண் அரிப்பை தடுக்கவும் உதவுகின்றன. கடும் வெயிலின் தாக்கத்தை குறைத்து பயிர்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன. விவசாயிகள் தங்கள் வயலின் வரப்புகள், கால்வாய் ஓரங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத இடங்களில் வேம்பு, புங்கம், இலுப்பை, மலைவேம்பு, மூங்கில், மா, பலா, நெல்லி, கொய்யா போன்ற மரங்களை நடலாம். இவை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மரக்கட்டை, பழங்கள், மருத்துவப் பொருட்கள் போன்றவற்றின் மூலம் கூடுதல் வருமானத்தையும் தருகின்றன. மரங்கள் காற்று தடுப்பானாக இருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. மேலும் தேனீக்கள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் அதிகரிப்பதால் மகரந்த சேர்க்கை மேம்பட்டு பயிர்களின் மகசூலும் அதிகரிக்கும். எனவே மரம் நடுவது ஒரு செலவு அல்ல, அது எதிர்காலத்திற்கான முதலீடு. இன்று உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றம், வெப்பமயமாதல், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற சவால்களை சந்தித்து வருகின்றது. இந்த பிரச்சினைகளுக்கு எளிமையான மற்றும் சிறந்த தீர்வு மரம் வளர்ப்பதுதான். அரசு மற்றும் வனத்துறை பல்வேறு திட்டங்கள் மூலம் இலவச மற்றும் மானிய விலையில் மரக்கன்றுகளை வழங்குகின்றன. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிக மரங்களை நட்டு பாதுகாக்க வேண்டும். நாம் மரம் நடுவது மட்டும் போதாது, அதை தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வேலி அமைத்து கால்நடைகளிடமிருந்து அதனை பாதுகாத்து வளர்ந்து பெரிய மரமாகும் வரை பராமரிப்பதும் நமது பொறுப்பு. ஒரு விவசாயி ஒரு மரம் நட்டால் அது அவருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பத்திற்கும், கிராமத்திற்கும், நாட்டிற்கும் நன்மை பயக்கும். இன்று நாம் நடும் ஒரு சிறிய மரக்கன்று நாளை பல தலைமுறைகளுக்கு நிழல், தூய காற்று, மழை மற்றும் வளமான வாழ்க்கையை வழங்கும். காடுகளும் மரங்களும் இயற்கையின் உயிர் நாடி. பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானவை காடுகளும் மரங்களும். மரங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கையை நினைத்துக்கூட பார்க்க முடியாது. நாம் சுவாசிக்கும் தூய காற்று, பருகும் நீர், உண்ணும் உணவு என அனைத்திற்கும் மரங்களும் காடுகளுமே அடிப்படை காரணம். அதனால்தான் மரங்கள் பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கப்படுகின்றன. காடுகள், பல வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான விலங்குகள், பறவைகள் வாழும் இயற்கையான வாழ்விடமாகும். யானை, புலி, மான், குரங்கு, மயில், கிளி போன்ற பல உயிரினங்கள் காடுகளை நம்பியே வாழ்கின்றன. காடுகள் இல்லையெனில் இந்த உயிரினங்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காற்று மாசுபாடும் குறைகின்றது. மரங்கள் மழைப்பொழிவை அதிகரிக்கவும், நிலத்தடி நீரை பாதுகாக்கவும், மண் அரிப்பை தடுக்கவும் உதவுகின்றன. மேலும் வெப்பநிலையை குறைத்து சுற்றுச்சூழலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கின்றன. நமது நாட்டில் பல பயனுள்ள மரங்கள் உள்ளன. வேம்பு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆலமரம் அதிக நிழலை தருகின்றது. அரச மரம் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துகிறது. புங்கம் மற்றும் இலுப்பை போன்ற மரங்கள் மண்ணின் வளத்தை அதிகரிக்க உதவுகின்றன. மூங்கில் பல தொழில்களுக்கு பயன்படுகின்றது. ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனி சிறப்பும் பயன்பாடும் உள்ளது. பழமரங்களும் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாம்பழம் பழங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்துள்ளன. வாழைப்பழம் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகிறது. நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. கொய்யாப்பழம் விட்டமின் சி நிறைந்தது. பலாப்பழம், சப்போட்டா, ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை போன்ற பழங்களும் உடலுக்கு பல்வேறு சத்துக்களை வழங்குகின்றன. விவசாயிகளுக்கு மரங்கள் ஒரு வரப்பிரசாதம். வயல் வரப்புகளில் மரங்களை வளர்

வளர்ப்பதால் காற்றின் வேகம் குறைகிறது, மண்வளம் அதிகரிக்கிறது. பறவைகள் மற்றும் தேனீக்கள் அதிகரிப்பதால் மகரந்த சேர்க்கை நன்றாக நடைபெற்று விளைச்சலும் அதிகரிக்கின்றது. மரங்களில் இருந்து கிடைக்கும் பழங்கள், மரக்கட்டைகள், விதைகள் போன்றவை கூடுதல் வருமானத்தையும் தருகின்றன. இன்று உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் காடுகள் அழிக்கப்படுவது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். பள்ளி, வீடு, விவசாய நிலம், சாலை ஓரம் என எங்கு இடம் கிடைத்தாலும் மரங்களை நட வேண்டும். இறுதியாக, மரங்கள் நமக்கு உணவு, மருந்து, நிழல், மழை, தூய காற்று, மரப்பொருட்கள் மற்றும் உயிர் வாழ தேவையான பல வளங்களை வழங்குகின்றன. மழைக்காலத்தின் தொடக்கமான ஜூலை மாதத்தில் மரக்கன்றுகளை நடுவதால் அவை எளிதில் வளரும். இந்த விழாவை 1950 அப்போதைய மத்திய வேளாண் அமைச்சராக இருந்த கே எம் முன்ஷி என்பவர் தொடங்கி வைத்தார். வன மகோத்சவத்தின் போது பள்ளிகளிலும் மற்றும் சமூக அமைப்புகளிலும் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. மரங்களை வெட்டாமல் பாதுகாப்பதும் புதிய மரங்களை நட்டு வளர்ப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒரு மரம் 1000 நன்மைகள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காடுகளை காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அனைவருக்கும் இனிய வன மகோத்சவ சிறப்பு வாழ்த்துக்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: மட்டும் இல்லங்க,
2: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
1: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00.

ஒழித்த அந்த பாடல் சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மீண்டும் அதே குரலில் பாடல், இது மஞ்சு விரட்டு.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நேரம் 8:10.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் காவல் கீதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இனிவரும் பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா.

பாடல் ஒலித்தது மனோ மற்றும் சுனந்தா பாடியது. இடம்பெற்ற திரைப்படம் மணிக்குயில். ஒலி உலா வரும் பாடல் மனோ மற்றும் சித்ரா பாடியது. இடம்பெற்ற திரைப்படம் வாட்ச்மேன் வடிவேல்.

பாடல் ஒலித்தது மனோ மற்றும் சுனந்தா பாடியது. இடம்பெற்ற திரைப்படம் மணிக்குயில். ஒளி உலா வரும் பாடல் மனோ மற்றும் சித்ரா பாடியது. இடம்பெற்ற திரைப்படம் வாட்ச்மேன் வடிவேல்.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் சத்யவான் திரைப்படத்திற்காக மனு மற்றும் சித்ரா பாடியது. திரை இசையில் தொடரும் பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நாம் கேட்டிருந்த இந்த பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல். திரையிசையின் நிறைவாக இது நாடோடி தென்றல்.
1: மணியே மணி குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஜகர்த்தாவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார். 100 கோடி கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் பயணித்து வரும் நாடான இந்தியாவில் எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை எல்லா துறைகளிலும் வேகமான வளர்ச்சி எட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷிய அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையில் பிரதமர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின. பெங்களூரு IIM உயர்கல்வி நிறுவனத்தின் கிளை ஒன்றை ஜகர்த்தாவில் நிறுவவும் இரு தலைவர்களும் இணைந்து முடிவு செய்துள்ளனர். பொம்மை உற்பத்தி உட்பட இந்தியாவின் பல்வேறு உற்பத்தி துறைகளில் போட்டித்திறன் மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க கொள்கை ஆதரவு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அரசு வழங்கி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய பொம்மை உற்பத்தியாளர் சங்கத்தின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கோதாவரி பள்ளத்தாக்கில் உள்ள 2ம் கட்ட தாடி செர்லா நிலக்கரி படிவுகளில் இருந்து நிலக்கரி வெட்டியெடுக்கும் உரிமையை வழக்கமான ஏல நடைமுறைகளை பின்பற்றாமல் நேரடியாகவே பொதுத்துறை சிங்கரேணி கொலியேரிஸ் நிறுவனத்திற்கு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை மீண்டும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே மேப்பாடியில் இன்று சுரங்கப் பணிகளின் போது மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். 9 தொழிலாளர்கள் மண்குவிலில் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.

0: காணாமல் போன 6 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி நாட்டிங்ஹாமில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல்.

ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 9:30. സംഗീതവാണിയിലെ

ஒளித்த அந்த பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. கேட்கவிருக்கும் பாடல் பி. ஜெயச்சந்திரன் குரலில். இது அந்த ஏழு நாட்கள்.

இசையல்லம் செவிகளை வருடிச் சென்ற அந்த பாடல் நிறமாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இனி கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது எஸ் ஜானகியின் குரலில்.

நாம் கேட்டரசித்த அந்த பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் வரும் இந்த பாடல் இது கடல் மீன்கள்.

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாதகாணிக்கை.

நேரம் 10:17. இணைந்திருக்கிறோம் முதன்மை அலைவரிசையில். இது தேன்மழை. வரும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக AM ராஜா மற்றும் பானுமதி ராமகிருஷ்ணா பாடியது.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது தேன்மழை. இனி ஆசைமுகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

நேரம் 10:45 43. தேன்மழையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர்.

55 சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. ஏழிற்பத்தைந்துக்கு நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படும் ஆசிட் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை அனகிதா ரவீந்திரன் அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிராம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு விடா முயற்சியே வெற்றியின் படிக்கட்டு. நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். பனிரெண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மீன்பிடி தொழில் செய்யும் புதுச்சேரி வீராம்பட்டினம் சி சக்திவேல் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறைத்தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று 10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மைசூர் எம் நாகராஜ் மைசூர் எம் மஞ்சுநாத் ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். 4 மணிக்கு இரு கோடுகள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை வி குமார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது எண்கள் என தொடங்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 முதல் 11 வரை தேன்மழை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 9:11 15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பிற்பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.